அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்லே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
5: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
4: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
5: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நீர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:03. பக்திமயமான இந்த காலை பொழுதில் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கவிருக்கும் பாடல், அறிவு கல்வி மற்றும் ஞானத்தின் அதிபதியாக விளங்கும் விநாயகரை போற்றி வருவது, சுதா ரகுநாதன் பாடியது.

கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது பகவத்கீதையின் சாராம்சம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

சித்ரா பாடியிருந்த பாடலை கேட்டோம். காதல் மதியின் வரிகளுக்கு இசை ஜெய விஜயா. நேரம் 6:16. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டாக்டர் சிறுகாழி ஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல் இது. தமிழ் கடவுள் முருகனை போற்றி வரும் பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஜெய விஜயா. உலகத்தை காக்கும் தாயாக இருக்கும் அம்மன் பாடல்களின் தொகுப்பிலிருந்து வருகிறது அடுத்த பாடல்.

நேரம் 6:26. தன்னலமற்ற சேவைக்கு உதாரணமாக திகழும் அனுமனது புகழ் பாடும் பாடல் நிகழ்ச்சியில் எடுத்து ஒழிக்க வருவது எஸ் ஜானகி பாடியது. கவி பக்கனின் வரிகளுக்கு இசை ஏ ராஜ்.

நேரம் 6:32. நீதியும் இரக்கமும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் பாடலிது. டேப் ராதாமாணிக்கம் பாடியது.

ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் இவரை வழிபட்டு வரும் நாகூர் ஆண்டவரின் புகழ்பாடும் பாடல் இது. நாகூரி குல் முகமது பாடியது.

புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

அருள் போற்றும் இசை பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இனி தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்ய படம் வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை ஒட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியில் இருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு

0: பிறகு இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கர் விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1 தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1 துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தூங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகளின் நிலையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5 வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று

0: மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கு. இதில் உலக மிதிவண்டி தினம், இந்த தினத்தை குறித்த தகவல்கள் வந்து இடம்பெற இருக்கு. 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சி. 9:02 to 10 வரைக்கும் கலக்கலரங்கம். 10:02 to 11 வரைக்கும் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியும் இடம்பெற காத்துட்ருக்கு. இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பொது அறிவு கேள்விகள் தான் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன். 11:02 to 12 வரைக்கும் என்றும் இனியவை. 12:00 to 1 வரைக்கும் ரெட்ரோ நேரம். 1:00 to 2 வரைக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழியே நீங்கள் கேட்டு உங்களது விருப்ப பாடலை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி. 2:15 to 2:55 வரைக்கும் எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியும், 2:55 to 3 வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம், இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள் இடம்பெற காத்துட்ருக்கு. இன்று 3:00 to 4 வரைக்கும் வர்ணஜாலம். 4:02 to 5 வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்று மாலை 5:10 to 6 வரைக்கும் பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கான தலைப்பு, உங்கள் நண்பர்களோடு சண்டை வந்தால் எப்படி அவரை சமாதானம் செய்வீர்கள்? இன்று மாலை 6:00 to 6:30 வரைக்கும் பக்தி மாலை. 6:40 to 7 வரைக்கும் என் விருப்பம். 7:00 to 7:15 வரைக்கும் வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி, இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி. வழங்கியவர்கள் திருச்சி வானொலி நிலையம். 7:25 to 7:30 வரைக்கும் திரைகானம். 7:30 to 7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 to 7:55 வரைக்கும் பாட்டும் பயணமும். 7:55 to 8 வரைக்கும் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று 8:05 to 9 வரைக்கும் நீ கூறினால். இதில் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிய முதல் ரேடியோ பெட்டி நினைவிருக்கிறதா? அதுதான் வந்து உங்களுக்கான தலைப்பு. இன்று 9:00 to 9:15 வரைக்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இன்று 9:15 to 10 வரைக்கும் என் இனிய பொன்னிலாவே. 10:00 to 11 வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 to நள்ளிரவு 12 வரைக்கும் மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சியும் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்பப்படி

0: பதிவிறக்கங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வியடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே அப்படின்ற தன்னம்பிக்கை வரிகளோடு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டுருக்கிறது உங்கள் ஆர்ஜி மரியம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். நிகழ்ச்சியில் முதல்ல ஒழிக்க வரும் பாடல் எல்லைக்கு திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் சேமித்து பாடிய பாடல் இது. பாடலுக்கு வரிகள் விக்னேஷ் சிவன்.

நம்மில் பலருக்கும் நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கை தொடங்கிய தருணம்னு சொல்லணும்னா அது நாம மிதிவண்டி கத்துக்கிட்ட அந்த தருணம் தான் சொல்லணும். நம்ம பத்தி நாமளே பெருமையா நினைக்க தொடங்கினது நம்ம வாழ்க்கையில ஒரு பிடிப்பு உருவாகுவதற்கு காரணமா இருந்தது என பல விஷயங்களை மிதிவண்டி கத்துக்கிட்ட அந்த நாட்களோட நாம இணைச்சு பார்க்க முடியும். நாம மிதிவண்டி கத்துக்க எத்தனையோ கைகள் நம்ம சைக்கிளை பிடிச்சு நமக்கு உதவிச்சு. அவங்க எல்லாருமே நாம இன்னைக்கு முன்னேறியதற்கு ஒரு தொடக்க புள்ளியா இருந்திருக்காங்க. சைக்கிளை வெறுமனே ஒரு இரும்பும் சக்கரமும் கொண்ட ஒரு வாகனம் இல்லை, அதுல எவ்வளவு நினைவுகள் சக்கரமா சுழண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். குடும்பமாவே சைக்கிளில் சென்ற காலமெல்லாம் நம்ம ஊரில் நடந்துதான் இருக்கிறது. மனித நாகரிக வளர்ச்சியில மிதிவண்டி கண்டுபிடிப்பு ரொம்பவும் முக்கியமானது. இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி கலந்த மிதிவண்டிக்கு ஒரு தினம் கொண்டாடணும்னா அதை வெறுமனே நம்மளால ஒரு தினமா நினைக்க முடியல. அது ஒரு குடும்ப விழா மாதிரி நமக்கு நினைக்க தோணுது. ஒவ்வொரு வருஷமும் June 3 அன்று உலக மிதிவண்டி தினம் 2018 April கடைபிடிக்கணும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அப்போதிலிருந்து இப்போது வரை நாம இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இயற்கைக்கு நண்பனாக கண்டுபிடிக்கப்பட்ட வாகனம்னா அது நிச்சயமா மிதிவண்டி தான். சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகுந்த இன்றைய காலகட்டத்துல மிதிவண்டி எவ்வளவு முக்கியமானதுன்னு உணர்த்துறதுக்கு தான் இந்த மிதிவண்டி நாள் June 3 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் இந்த மிதிவண்டி உதவுகிறது. தினமும் மிதிவண்டி ஓட்டுறது ஒரு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு உடல் எடையை சீராக வைக்கவும் உதவுது. இயற்கை சூழலில் ஓட்டுவதால் மன அமைதியும் நமக்கு கிடைக்குது. குறுகிய பயணங்களுக்கு மிதிவண்டி பயன்படுத்துறதுனால நகரங்களில் போக்குவரத்து நெரிசல்களிலிருந்து நம்மளால தப்பிக்கவும் முடியும். 200 மேலாக பயன்பாட்டில் இருந்த மிதிவண்டிகளுடைய தனி சிறப்பு, அதனுடைய நீண்டகால பயன்பாடு, பல்திறன் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற அதனுடைய எளிமை, மலிவு, நம்பகம், இப்படி எல்லா விதமான காரணங்களுக்காகவும் இந்த உலக மிதிவண்டி நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நாமும் இந்த June 3 மிதிவண்டி தினமாக கொண்டாடுவோம். மிதிவண்டியை பயன்படுத்துவோம். இயற்கையை போற்றுவோம்.

உலக மிதிவண்டி தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் அருள் செல்வராஜ். இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் சிகரத்தின் வெற்றிகரமாக ஏறிய முதல் பயண தினத்தை நினைவு கூறும் வகையில் சமீபத்தில் எத்தனையாவது எவரெஸ்ட் தினம் கொண்டாடப்பட்டது? அதாவது எவரெஸ்ட் பயண தினத்தை, எவரெஸ்ட்டில் வந்து ஏறினாங்க இல்லையா, அந்த தினத்தை வந்து நினைவு கூறுற வகையில் இப்போ சமீபத்தில் வந்து அந்த பயண தினம் கொண்டாடப்பட்டது, இது வந்து எந்த வருஷம்? அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களது பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம்.

0: 9 8 6 4 5 8.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498645 8 0442498645

சிவகார்த்திகேயன் பழைய பாடலை கேட்டோம். கருமத்தூர் மணிமாறன் வரிகளுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா. தாய் கிழவி திரைப்படத்திற்காக. இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின் போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின் போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து CBSE தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் July 31 விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா பொதுசபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுசபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட

0: 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலிலூர் ரகுமான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலிலூர் ரகுமான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும், தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலிலூர் ரகுமானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசின் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர்கள் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனையை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் 60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவடையும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்துக் கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும், தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரகுமானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு

0: ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. வணக்கம். தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் சிகரத்தின் வெற்றிகரமாக ஏறிய முதல் பயண தினத்தை நினைவு கூறும் வகையில் சமீபத்தில் எத்தனையாவது எவரெஸ்ட் தினம் வந்து கொண்டாடப்பட்டது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு இதற்கான பதில் தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் விவத் பாரதி தமிழகம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்கள் பதில்களை வந்து எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் கென் கருணாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். யூத் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்குது.

இன்றைக்கி நம்மளுடைய விவத்பாதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நேர்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் பிரபாகரன் அவர்களும். அடுத்தது நெல்லை பாரதி, அப்பநகர் மூர்த்தி, புரசைனா முத்துக்குமரன், பர்வதவர்த்தினி, மேலப்பேட தயாளன் அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சூளை ரீஜாமனோகரன் அவர்களும், ஹரிஹரன் அவர்களும், மணலி பெரிசை கடை ஜெயக்குமார் அவங்களும், பழைவண்ணரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு அவர்கள், பொன்னியம்மன் வீடு வண்ணி கணேசன், ஹேம்லதா, மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மணலி பெரியசை கடை ஜெயக்குமார், ஞானாம்பிகா ரஞ்சன், மயிலை பட்டாபி அவங்களும் வந்து அவங்க குடும்பத்தோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்களும், அடுத்து ஹேமலதா அவர்கள், தருமபுரி முருகன், ரமா டி நகர்லேருந்து, இன்னம்பி நச்சுப்பிள்ளை, ரங்கராஜன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், சரவணன் ராமலிங்கம், மதுரை சண்முக சுந்தரம்.

0: முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்தும் முகமது மியான் அவர்களும் சுரேஷ் பாபு அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களும் வந்து இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மேலப்பேடு தயாளன், சங்கர், திருமுழசை அஸ்வினி நாகராஜ், மேட்டுப்பட்டி கண்ணன், பழனி கவிதா, பாப்பாரப்பட்டியிலிருந்தும் பாபு, முள்ளக்காட்டிலிருந்தும் நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலை வணக்கம். இந்த நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியும் நன்றாக இருந்தது. அடுத்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து பதிவுகள் போட்டிருக்காங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: வரும் வெள்ளிக்கிழமை 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
2: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
3: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
2: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: நேரம் 7:36. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். தீ பாடிய பாடலை கேட்டோம். தக் லைஃப் திரைப்படத்திற்காக
1: வணக்கம். நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஆண்டனிதாசன் பாடியிருந்த பாடலை கேட்டோம். விடாமுயற்சி திரைப்படத்திற்காக நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் சுபாஷினி பாடிய பாடல் இது.

0: ரெண்டு புலி, மூணு பாத்துக்கு இதான்
1: ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

0: விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: கலக்கு போவது யாரு? நீதான்.
2: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 to 10 வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேரம் 7:53. இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். எவரெஸ்ட் சிகரத்தின் வெற்றிகரமாக ஏறிய முதல் பயண தினத்தை நினைவு கூறும் வகையில் சமீபத்தில் எத்தனையாவது எவரெஸ்ட் தினம் கொண்டாடப்பட்டது? இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது. அதுதான் வந்து சரியான பதில். 1953 வந்து May 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே அப்படின்றவங்க ரெண்டு பேர் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்த சரியான பதிலை யாரெல்லாம் நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பாபு முல்லக்காட்டில் இருந்தும், சாமுனி அவர்களும், தீட்டாளம் டி சி ராஜேஷ், சுரேஷ் பாபு அம்பத்தூர்ல இருந்தும், பிரகாஷ் அவர்கள், பொன்னியம்மன் மீடு வண்ணி கணேசன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சுலை ரீஜா மனோகரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், ராஜமாணிக்கம் கோபி, ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, பெங்களூர் குப்பநத்தம் ராம் பிரகாஷ், மந்திரமூர்த்தி ஆச்சாரி, பிரபாகரன் அவர்கள், அரியாரன், மதுரை சண்முகசுந்தரம், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, ஜாமுனி கும்மனச்சாவடியிலிருந்து, கீதா ராஜகோபாலன், மீரா வெங்கட்ராமன் அவர்கள், ரமா வெங்கடி நகர்லிருந்தும், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடுத்து மணலி பெரியசை கடு ஜெயக்குமார், டி நகர் ரங்கராஜன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானிலிருந்தும், மேட்டுப்பட்டி கண்ணன், திருநின்றவூர் ஜெயராம், வீரதுரை செந்தில் அவர்கள், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், பிரமிளா தமிழ்செல்வன், ஹேம்லதா, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, சிவன் அருண், மாலினி தேவி அருணாச்சலம், இவங்க எல்லாமே வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சரியான பதில் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் டியூட் திரைப்படத்திற்காக சாய விங்கர், பால்டபா, பெபுமிகா மற்றும் தீப்தி சுரேஷ் பாடிய பாடல் இது. இந்த பாடலுக்கு அப்புறம் 8 உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதற்காக ஆஜி பிரமிளா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதற்கு அடுத்து 10 to 11 வரைக்கும் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியிலும் என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியிலும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.

0: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எட்டு மணி 2 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஒரு சின்ன போஸ்ட் கார்டை எடுத்து நமக்கு பிடிச்ச பாடலை போட்டு நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாரோட பேரையும் சேர்த்து போட்டு அந்த பாட்டு கேட்குற சுகமே தனிதான். அப்படி நீங்கள் கேட்ட விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பத்தில். முதல் பாடல் சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளைச்சாமி செல்வி சென்னை முகப்பேர் பிரமீளா தமிழ்ச்செல்வன் வைத்தீஸ்வரன் கோயில் தாமரை செல்வி ஸ்வேதா இன்பாஸ்ரீ செல்லப்பா அன்பாஸ்ரியர் இரா தில்லை ஸ்ரீனிவாசன் தில்லை நாயகி ரத்ன சபாபதி ஜீவா கல்கி வேல்முருகன் ஷர்மி ஷாகர் தமிழ்ச்செல்வி வேல்விழி வேல்முருகன் தர்ஷினி திவ்யா லாவண்யா ரேணுகா ராஜா முகமது உடன்குடி நூர்தீன் இஸ்மத் இப்ரா இர்ஃபான் இஜாஸ் அப்னுஷா இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிற முதல் பாடல் வடசென்னை படத்திலிருந்து.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. நேரம் 8:10.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் விருப்பம். தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, TC ராஜேஷ் ராகமால், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்தபுத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோஃபியா, சைதை, ஜோதி, அம்பாள் நகர், ராஜ்குமார், சுகன்

சந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமா பிரியன், சஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய். சீரணிபுரம் அனிதா சாமுவேல், செஞ்சிக்கோப்பை ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்களின் விருப்பமாக நீங்கள் கேட்க போகிற பாடல் இன்று நேற்று நாளை படத்திலிருந்து.

எட்டு மணி 14 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 101.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மபூப், ஃபர்வின் பாசா, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சானா, தஸ்பியா, ஹவுசர், நவீசர், இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம்எச் ரோட், ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொர்க்காத்தூர் பாரி வள்ளல், மாலதி, ஆழ்வார் திருநகர் ராமையா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் விக்ரம் வேதா படத்திலிருந்து.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூளை பாட்டுக்கு
3: நேரம் 8:20.
4: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நூத்தி ரெண்டு புலி மூளை பாட்டுக்கு இதான். நூத்தி ரெண்டு புள்ளி மூளை பாட்டுக்கு இதான்.
3: 8:20 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமத், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ ராமகிருஷ்ணன், அபிநயா நிமலன், மருதம் ஜெயபால், சின்ன பொண்ணு, கூடுவான் பூண்டி, மதன் மாலினி, கூடுவாஞ்சேரி, அழகர் ராஜேந்திரன், புளியமங்கலம், சித்திரை பெருமாள், அம்மனூர் சேகர், இந்திரா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் வீர தீர சூரன் படத்திலிருந்து.

திருவள்ளூர் மாவட்டம் பல்லரம்பாக்கம் மணி சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து, லக்ஷ்மி, மதுரை குமரன், காலனி குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாகினி, சாந்தோம், அனுஷ்யா, லிங்கப்பெருமாள், ரித்திகா, ராஜாதி, அகில், அப்புவே, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க தீரன் அதிகாரம் 1 படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: உங்கள் விருப்பத்துல நீங்க கேட்க போற அடுத்த பாடல் தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்நிஷா,

மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், குறுக்காத்தூர் ஞானமுருகன், வரலக்ஷ்மி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யார், அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், இவங்க எல்லாரோட விருப்பமா முப்பரிமாணம் படத்திலிருந்து பாடல்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். ஆரணி மாமண்டூர் திருநாவுக்கரசு கலாவதி கோபி சுமதி யோகநாதன் வடமணப்பாக்கம் பவனேஸ் பாவனா லக்ஷன் அகிலன் அபிநயா முருகன் ஞானப்பிரகாசம் ரேகா அசினமாப்பேட்டை கணபதி சரஸ்வதி சௌமியா ஸ்ரீகவி திருமலிசை கஸ்தூரி அருணாசேகர் ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர் காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ் காமராஜ் தெரு தீபா பிரகாஷ் மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர் திருமலிசை பிரயம்பத்து மஞ்சுளா ஆனந்தன் இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் இட்லி கடை படத்திலிருந்து.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரதி தமிழ்

8:42 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் ஆவடி திருவிழிஞ்சியம் பாக்கம் சுப்லக்ஷ்மி விஜயராஜ், தனராஜ் தனம், அழகு சுந்தரி ராகவன், ஆவடி காமராஜர் நகர், இசை இன்பன், இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் நாராயணன், ஜெயலக்ஷ்மி பார்த்தசாரதி, கலைமணி கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி அசோக், படப்பை கரிசங்கலம், வி தியாகராஜன், கொரட்டூர் மணவாளன், ஆனந்தி மணவாளன், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க விருமன் படத்திலிருந்து பாடல்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
5: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
4: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
5: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: எட்டு மணி 49 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
0: அம்மாப்பேட்டை இ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்திகான் பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அண்ணம்மாள், சாய்ராம் நகர், சங்கர நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரசை, தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேல் ஆவதம், பார்த்திபன், ஜெயவேலு, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் மாஸ்க் படத்துல இருந்து.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம் நிறைவு பாடல். இதோ மாஸ்டர் படத்துல இருந்து நாராயண சேகர கிராமம், பிரகாஷ் ஷியாமலா, அஸ்வினி ரமேஷ், நாகராஜாச்சாரி, முனி நாதன்னம்மா, வெங்கடேச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, செய்யார் வெட்டம், சிறுங்கட்டூர், எம் ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, கூடப்பாக்கம், ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல், மதுரை நாயக்கன் தெரு, சரஸ்வதி, காதர் வீடு, கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம், காளி வீடு, ஏழுமலை, புஷ்பா, மணியரசன், இவங்க எல்லாரோட விருப்பமா மாஸ்டர் படத்திலிருந்து நிறைவு பாடல்.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5 தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட

0: இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 9:02.
3: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
2: இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம மக்கள் கிட்ட கலக்கல் அரங்கம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு புது எனர்ஜியே வந்துடும். ஏன்னா அதில் கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான அந்த க்வெஸ்சன்ஸ், அந்த விளையாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பரபரப்பான காலை நேரத்தில் நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருந்தால் மட்டும்தான் அது முடியும் இல்லையா? உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த கலக்கல் அரங்கம் சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி 1 மணி நேரமும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிங்க பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கொடுக்க போகிற 3 குறிப்புகள்லேருந்து உங்களுக்கு அந்த படத்தோட பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுங்கள், பரிசாக சூப்பரான பாடலை உங்களுக்கு கொடுத்துடலாம். முதல் நேர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
4: அம்பத்தூர்லேருந்து. ரேவதி ஸ்ரீராமன்.
2: ரேவதி ஸ்ரீராமன். ஓகேமா.
4: வைஸ் நம்பர் அதனால ஒரு பேர் சொல்றது வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பேசுறதே காலையில ரொம்ப உற்சாகம் மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: நன்றி நன்றி. சரி, கேள்விக்கு போயிடலாமா?
4: தாராளமா. அதுக்கு தான்
2: 3 குறிப்பு, அதை வச்சு நீங்க படத்தோட பேரை கண்டுபிடிக்க போறீங்க.
4: முயற்சி பண்றேன் முயற்சி பண்றேன்.
2: அண்ணன் தம்பி, ரஜினிகாந்த், படிப்பு.
4: படிக்காதவன்.
2: சூப்பருங்க, வெரி குட். என்ன சொல்றது, ஓபனிங்க ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு.
4: நன்றிங்க,
2: நன்றி. முதல் பாடல் உங்களுக்காக வேட்டையின் படத்துல இருந்து.

இப்படி சூடு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. ஒன்பது மணி 9 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கலக்கல் அரங்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: உங்களுக்கான குறிப்பு சொல்லிடுறேன், படத்தோட பேரை கண்டுபிடிங்க. ஓகே,
2: சொல்லுங்க.
0: மை காதல் லேப்டாப். மைக்கு, ஆமா, காதல் லேப்டாப். இதய துடிப்பு. ஓகே,
2: இதயம். மைக்கு, காதல் லேப்டாப்.
0: கண்டுபிடிக்க முடியல. சொல்லுங்க.
2: அது முன்னாடி வந்த படமா, அதுக்கு அப்புறம் வந்த படமா?
0: இந்த குறிப்பிலேயே சூப்பரா கண்டுபிடிச்சிடலாம். முயற்சி பண்ணதுக்கு நன்றி. அடுத்த
2: நேரமா உதயகீதமா?
0: இல்ல, யார் சரியா கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு.
2: நன்றி,
0: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திரும்பாக்கம், வனஜா.
0: வனஜாமா, மைக், காதல், லேப்டாப், அதாவது இதய துடிப்பு, இத வச்சு அந்த படத்தோட பேரை சொல்லிருங்க.
3: மைக்கினா மோகன் படமா இருக்கும், காதலர் தினமா இருக்குமா? ஏன்னா குரல் மேடம்.
0: மைக், காதல், லேப்டாப் அப்படிங்கிற இதய துடிப்பு. வணக்கம்.
4: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருநெல்வேலூர் கண்டபுரிங்க. நீ சொல்லினே இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. மைக்,
0: மைக், காதல், லேப்டாப், இதய துடிப்பு.
4: இதய கோயில்.
0: சூப்பர். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? இதய கோயில்.
4: நீங்க மைக்,
0: வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.

0: வாழை படத்துக்காக தீப் பாடின பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சந்திரசேகர். கொடுக்கிற மூணு குறிப்புகள்ல இருந்து படத்தோட பேரை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கண்ணியம், கண்ணியம் கமல்,
1: 1985.
0: இந்த இயர் சரியான பதில் யார் சொல்றான்னு பார்த்தலாம்.

0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அருணாச்சலம், குறுக்குப்பேட்டை.
0: குறுக்குப்பேட்டை அருணாச்சலம் சார். கண்ணியம் கமல் 1985 இந்த இயர். இந்த மூணையும் இணைச்சிங்கன்னா படத்தோட பேர் வந்துடும். சூப்பருங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க?
1: 85 அந்த அந்த படம் தான் வந்து கண்ணியம்னு காவல்துறை இல்லையா?
0: பாருங்க, வருஷம் ஞாபகத்துல இருந்திருக்கு உங்களுக்கு. ரொம்ப சூப்பர். கண்ணியம் காவல்துறை, இத சொன்னீங்கல்ல, இதுக்கே ஒரு சல்யூட். அதாங்க, காவல்துறைனா கண்ணியம் இல்லையா, நம்மளை காக்கும் காவலர்கள். சூப்பரான ஒரு திரைப்படம் இல்லையா? மாசான கமர்ஷியல் ஒரு ஹிட்டான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. உங்களுக்காக ஒரு சூப்பர் பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.

0: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல்

0: கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
1: வரும் வெள்ளிக்கிழமை 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
1: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
3: நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஸ்ரீராம் சார், அம்பத்தூர்ல இருந்து.
4: ஆமா, முதல்ல படிக்காத சொன்னீங்க. நேத்து முத்து கோட்டை விட்ட மேடம் மனசு ரொம்ப வருத்தானது.
3: இல்லங்க, வாய்ப்பு ஒரு முறை தான், மன்னிக்கணும். நீங்க தொடர்ந்து முயற்சி எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இணைப்பு கிடைக்குது. ஆனா ஒரு நாளைக்கு அந்த இந்த மாதிரி ஷோல நீங்க ஒரு தடவை பங்கெடுக்கிறது ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? வணக்கம்.
5: ஹலோ,
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கார்த்திக் வெஸ்மாம்பலம்.
3: கார்த்திக் வெஸ்மாம்பலத்துல இருந்து. ஓகே, உங்களுக்கான இந்த குறிப்பை கொடுத்துறேன். வில்லன் மொட்டை 100. படத்தோட பேரை கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
5: வில்லன் மொட்டை
3: 100.
5: அமைதி படையா மேம்? அமைதி படையா?
3: இல்ல, கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கரெக்டா சொல்லிடலாம். சரி பாப்போம் யார் அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு. வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு குறிப்பு, இத வச்சு நீங்க படத்தோட பேரை சொல்லலாம். சரிம்மா, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
7: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
3: சொல்லுங்க, சொல்லிருவீங்களே நீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க?
7: மொட்டை வில்லன்
3: 100. சூப்பர், ஒரே கோட்ல கொண்டு வந்தீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. 100வது நாள். நன்றி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படிதான் சின்ன குறிப்பு, இதை வச்சு நீங்க ஒரு சூப்பரான படத்தோட பேரை கண்டுபிடிக்க போறீங்க. எல்லாமே சூப்பர் ஹிட்டான படங்கள் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள், அந்த படத்தோட பேரை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம். இணைப்பு ரொம்ப பேர் போட்டி போடுறனாலையா என்னன்னு தெரியல, அடிக்கடி துண்டிக்கப்படுது. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் விஜய் பேசுறேன்.
0: விஜய், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: பல்லாவரம் விஜய். ஓகே, உங்களுக்கான மூணு குறிப்பை கொடுத்துறேன், அந்த படத்தோட பெயரை கண்டுபிடிச்சிருங்க. சிகப்பு, சமூக நீதி, எஸ்ஏ சந்திரசேகர், இவர் தான் அந்த படத்தோட இயக்குனர்.
1: சிகப்பு,
0: சமூக நீதி, சட்டம், ரெண்டுமே சேர்த்துக்கலாம், எஸ்ஏ சந்திரசேகர், மூணையும் நீங்க இணைச்சிங்க அப்படின்னா அந்த படத்தோட பேர் வந்துடும்.
1: தெரியலங்க மேடம்.
0: விஜய், கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா கொடுத்துட்டனோ? கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யார் சரியான பதில சொல்றானே. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை கே நகர்ல இருந்து அசோகன்மா.
0: அசோகன் சார். சிகப்பு, சமூக நீதி, சட்டம், எஸ் ஏ சந்திரசேகர். சமூக நீதி, எஸ் ஏ சந்திரசேகர், அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். கஷ்டமா இருக்கோ? இல்ல. சரி, சரியான பதில் என்னன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சா விடை தெரிஞ்சிடும். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம். எம்பி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் அம்பத்தூர் மேடம். நலமா மேடம்?
0: நல்லா இருக்கேன்.
3: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: இனிய காலம் எனக்கு மேம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: தாம்பரம் சரவணன் பேசுறேன் மேம்.
0: சரி, கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களால பதில?
4: அது 100வது நாள் மேம்.
0: இல்லையே, 100வது நாள் முன்னாடியே கேட்டுட்டேன், அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க நேயர்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க படத்தோட பேரை. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நன்றி.

0: நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல. அடுத்த நேர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் பிரமிளா மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சிங்கச்சான் சென்னை ஆர்கே நகர். நான் சிகப்பு மனிதன்.
0: சூப்பருங்க, ரொம்ப அருமை, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: இல்ல மேம், அது தெரிஞ்சது மேம்.
0: இல்ல, எந்த எது உங்களுக்கு ஈஸியா இருந்தது கண்டுபிடிக்கிறது?
1: சந்திரசேகர், நாங்க சட்டம் இருக்கிற அந்த மாதிரி நினைச்சோம். சிகப்புன்னு வந்தோட நான் சிகப்பு மனிதன் தான் இருக்கணும் நினைச்சோம்.
0: கரெக்ட், அதுக்காக தான் முன்னாடி சிகப்பு கொடுத்தேன். அதை எடுத்து வச்சாக்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
1: ஈஸியா சொல்லிடுவாங்க நினைச்சேன் மேம் இந்த படத்தை.
0: ஓகே, அதான் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க வேற மாதிரி. அதாவது இது லைட்டா பார்த்தோனா அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சிடும்.
1: சிகப்பு மல்லி வரைக்கும் வந்தாரு.
0: அதான் முடியல. நன்றி, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேளுங்க. நன்றி.

எனக்கும் உனக்கும் என்ன உறவோ? பயண முடிவில் கிடைத்த பேரோ? எனது வழியில் இது என்ன நிலையோ? பிரிவில் அழியாத நினைவும்

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழி

0: 9 மணி 36 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாண்டியராஜன்.
0: நான் இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். நகைச்சுவை எடுத்துட்டு பாவம் கொடுக்கலாமான்னு நினைச்சேன். ஆனா டைரக்டா குடுக்கற மாதிரி இருக்குமே, அப்ப நகைச்சுவை வச்சிடலாம்
1: அப்படின்னு. பாண்டியராஜன் படம் நகைச்சுவையாவே இருக்கும். பாண்டியராஜன்
0: ஆமா இயக்குனராகவும் அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர், நடிகரும்
1: தான்.
0: நன்றிங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. கொடுக்க போற சின்ன குறிப்புகள் மிக எளிமையான குறிப்புகள் தான். அதுல இருந்து நீங்க படத்தோட பேரை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு கலக்கல் அரங்கம் அதை பத்தி தான் போயிட்டு இருக்கு. கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அடுத்ததா உங்களுக்காக லப்பர் பந்து படத்துல இருந்து பாடல் வருது.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: Work from home, high salary. ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் ரகுமந்தன் பேசுறேன். நீலம்

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 9:43 ஆயிடுச்சு. கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். பிரபுதேவா காதல், 1994. என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
1: புஷ்பலதா, பிரபுதேவா காதல், 1994. இந்த மூணு தான் குறிப்பு. ஒன்னா சேர்த்தீங்கன்னா படத்தோட பேர் வந்துடும்.
3: காதல்னே வறுமை படம். இன்னொரு சொல்லுங்க மேடம். பிரபா,
1: பிரபுதேவா காதல், 1994. வருஷம் நல்ல முயற்சி. நன்றி. சரியான பதில கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், தெரியுமா படத்தோட பேரு?
4: காதலன்.
1: ஆஹா, சூப்பர். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: காதல், காதல்ல ஒரு ஒரு குழு கொடுத்துட்டீங்க.
1: ஆமா, அதை வேற கொடுத்துட்டீங்க. சரி, நன்றி. நல்ல முயற்சி.
4: பிரபுதேவா நடிச்சது, 1994 வந்ததுன்றது கன்ஃபார்மா தெரியுங்க.
1: ஓகே, நன்றிங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். கொடுக்குற குறிப்புகள்ல இருந்து படத்தோட பேரை அழகா நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. வாழ்த்து சொல்லிடலாம் கண்டுபிடிச்ச நேயர்களுக்கு. முயற்சி எடுத்த உங்களுக்கும் இந்தியன் 2 படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: 9:50 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விஜயாமா, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். நட்பு இருவர், 1997 1997, மூணையும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா படத்தோட பேர் வந்துடும். வருஷத்தையும் சரி, கஷ்டமா இருக்கா? அடுத்து யார் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ரங்கராஜன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: தளபதி
1: இல்லையே, நட்பு இருவர், 97 தான் இயர்.
3: அப்படியா?
1: சரி,
3: நட்புக்காக
1: இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கங்க.

0: நல்ல முயற்சி, நன்றி. வணக்கம்
1: தலைவனார் பிள்ளை ஹரி.
0: ஹரி சார் சொல்லுங்க.
1: காதல் தேசம்
0: இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம். நட்பு இருவர் 1997 அப்படிங்கிற வருஷத்தை கொடுத்துருக்கேன், பதில் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்படுது. நட்பு இருவர் 1997 கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் தான். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: தர்மா நகர்லேருந்து பாஸ்கர் மேடம்.
0: சொல்லுங்க பாஸ்கர் சார்.
2: இருவர்
0: இல்ல, இருவர் நான் கொடுத்த குறிப்பு, ரெண்டு பேர் அதுல நடிச்சிருக்காங்க. நட்பு இருவர் ஏன் சொன்னேன்னா, அது இரண்டு ஹீரோஸ் அதுல நடிச்சிருக்காங்க. அப்புறம் 1997 இயர் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளே, கண்டுபிடிச்சிடலாமே. சரி பார்க்கலாம் அடுத்த நேர் என்ன சொல்றாங்க. நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம் காலை வணக்கம், கோயம்புலேருந்து பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் பார்த்திபன். பதில் தெரியுமா உங்களுக்கு?
3: அது குருசிஷன் மேடம்.
0: இல்ல, அது
3: தர்மத்தின் தலைவன்.
0: இல்ல இல்ல,
3: இரு நபர்கள் சொன்னீங்கனால அதுதான் நினைச்சேன்.
0: ஆமா, கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி பார்க்கலாம் யார் சரியான பதில சொல்றாங்க.
3: ஓகே சொல்றேன் மேடம்.
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
4: நாட்டாமியா மேடம்.
0: இல்லையே, 97 வருஷம் சொல்லிருக்கேன், நட்பு சொல்லிருக்கேன், இருவர்.
4: ஆஹா, அதான் ரெண்டு பேர் நடிச்சிருந்தாங்களா, அதான் நான் நினைச்சேன்.
0: சரி சரி, நான் இருவர் இருவர்ல ஒருவர் சொல்றேன், சூர்யா.
4: ஓ சூர்யாவா? இது ஃப்ரெண்ட்ஸா?
0: இல்ல இல்ல. சரி பார்க்கலாம் யார் சரியா சொல்றாங்கன்னு. வணக்கம்
5: மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
5: நேருக்கு நேர்.
0: சூப்பருங்க, சூப்பர். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க?
5: அப்பயே தெரியும், 97 லாம் நாங்க யங்ஸ்டர்ல அந்த படங்கள் எல்லாம் தெரியும்,
0: பாத்துருக்கீங்க. ஓகே சூப்பர். ஆனா நான் இருவர்ல ஒருவர் சொன்னதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சீங்களா? இருவர்லயே
5: கண்டுபிடிச்சி, அதுதான் நினைச்ச நேருக்கு நேர். நீங்க இருவர் ஒருவர் சூரியன் சொன்னானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
0: கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நன்றிங்க, சூப்பருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்காக. சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு கோட் படத்துல இருந்து. நன்றி.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. கலக்கல் அரங்கம் ரொம்ப சூப்பராக போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்தாங்க. என்ன அடுத்து அடுத்து கால் வந்துட்டே இருந்துச்சு. எவ்வளோ ஒரு வேகம் பாருங்கள். படம் அப்படிங்கிறது நம்ம வந்து சினிமா பார்த்து முடித்ததுக்கப்புறமா நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு சின்ன தாக்கத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதையெல்லாம் வச்சு அந்த திரைப்படம் எப்போ வந்தது, எந்த வருஷம் நம்ம பார்த்த முதல் படம், அந்த படம் பார்க்கும்போது இருந்த ஒரு சூழல், இது எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு தானே சொல்லலாம். கலக்கல் அரங்கம் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது.
2: கலக்கல் அரங்கம்
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5 வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் அக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேள்விக்கு என்ன பதில்?
1: மீண்டும் உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்றது. நான் உங்க அர்ஜி மரியம். நேரம் 10:02. இன்னைக்கு பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள் தான் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ எப்பவும் வந்து நம்ம பாடல் கேள்விகள் கேட்போம். ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871 வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளவும். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன்னா, நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. தற்போது இந்தியாவின் முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? முப்படை தலைமை தளபதியாக வந்து இப்போ யார் பொறுப்பேற்றிருக்காங்க? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ கண்டுபிடிச்சி வைங்க. முதல் பாடல் கேட்டு வந்துடலாம். ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமியின் குரல்களில் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர், வேதம் திரைப்படத்திற்காக.

0: நேரம் சரியா 10:09. நம்மளுடைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில முதல் நீங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். கரெக்டான ஆன்சர் தான், ஆனா உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. உங்க பேருங்க சார்?
1: ராஜா சுப்பிரமணியன் சார்.
0: இல்ல, நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லல.
1: நான் ரேவதி அம்பத்தூர்லயே பேசுறேன்.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க, நன்றி.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் உங்ககிட்ட பேசுறதுக்கு. எல்லாமே சொல்றமே நல்லா இருக்கு.
0: நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ. வணக்கம் வணக்கம். நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் வந்து விக்னேஷ் விக்கி, அடையாளம் பெற்ற ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லருந்தும், பிரமிளா தமிழ் செல்வன், பாபு முள்ளக்காடு, இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் ஒன்று கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஜென்ரல் என்எஸ் ராஜா சுப்பிரமணியம் அவங்க வந்து மே 31, 2026 அன்னைக்கு தான் வந்து இந்தியாவின் முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்டுடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: மேடம், அந்த ராஜா சுப்பிரமணியம் சொல்லிட்டாங்க, முப்படையின் தலைமை தளபதி
0: சொல்லிட்டாங்க சார், சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி, தென் கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் வந்து எங்க இருக்கு? சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன் சொல்வாங்க இல்லையா, தென் கடற்கரை ரயில்வே மண்டலத்தோட தலைமையகம். சூப்பர் ஐயா, சூப்பர், அருமை,
2: நன்றி.
0: ஓகே, நம்ம அடுத்த காலரும் வந்து வந்த உடனே வந்து கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. இது வந்து ரயில்வேயோட 18வது மண்டலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. தென் கடற்கரை ரயில்வே மண்டலத்தோட தலைமையகம் விசாகப்பட்டினம். ஓகே, சூப்பராக வந்து நம்மளுடைய நேர ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்வி வந்து கேட்டுடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். சொல்லிட்டாங்கம்மா, சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஈஸியாவா? சரி, நான் கேட்குறேன். இந்திய கடற்படை தலைமை தளபதி யார்? கடற்படையோட தலைமை தளபதி இன்னொரு பாடல் வந்துடலாம். ரிஷி திரைப்படத்துல இருந்துதான் இந்த பாடல் வந்துட்டு. யார் பாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹரிஹரன் மற்றும் எஸ் ஜானகி. பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை

0: பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீரா வெங்கட்ராமன், வீரராகவன் மற்றும் மேலப்பேட தயாளன் அவர்கள், கந்தன் வள்ளி இவங்களும் வந்து நமக்கு சரியான பதிலும் வாழ்த்துக்களும் அனுப்பியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களும், வனஜா அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க மற்றும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும கொண்டாடலருந்தும் மாலினி தேவி அருணாச்சலம் அவர்கள், வித்யா ரவிசங்கர் அவங்க மற்றும் வீரராகவன், கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: அருமையா
0: வந்து சொல்லிட்டீங்க.
1: மே மாசம் 31st 2026 பதவியேற்றார். இது வந்து தினேஷ் திரிபாதி அவர்களுக்கு அடுத்த பதவியேற்றவர் இவர் தான்.
0: சூப்பர் சூப்பர், அருமையான தகவல், நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சி மேம்,
0: சந்தோஷம், நன்றி. ஓகே, நம்மளுடைய நேயர்கள் வந்து ரொம்பவே அருமையா வந்து பதில்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்தோடு. தேவி ஜெயசீலன் குரமாடப்பட்டிமா.
0: ஐயா உங்களுக்கான கேள்வி
2: கேளுமா, முயற்சி பண்றேன்.
0: தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார்? அட்வொகேட் ஜெனரலா இப்போ? இல்லைங்க ஐயா, இல்ல. சரி, தெரிஞ்சுப்போமா? நன்றிங்க ஐயா. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க ஐயா. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக இப்போ வந்து யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? தெரிஞ்சுப்போம், நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
2: சென்னை நூம்பல்லேந்து ஹேமா மேடம்.
0: ஹேமாமா சொல்லுங்க.
2: விஜய் நாராயணன் மேடம், விஜய்
0: வேற ஏதாவது தகவல் வச்சிருக்கீங்களா?
2: வேற தகவல்னா இப்ப வந்து பி எஸ் ராமன்றது
0: அழகாக பதில் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம நேர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அப்படிங்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்ப வந்து தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவங்க வந்து விஜய் நாராயணன். இவங்க வந்து ஆல்ரெடி 2017 21 வரைக்கும் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி எஸ் ராமன் அவர்கள் வந்து பதவி வகிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் இப்போ வந்து விஜய் நாராயணன் அவர்கள் வந்து பதவியை வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல், இந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலேருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. மலேசியா வசதிவன் ஹரிஷ் ராகவேந்திரா, சுஜாதா மற்றும் சங்கீதா பாடிய பாடல் இது.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 10:26. நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து பத்மா சவுந்தரராஜன் அவர்கள், பர்வத வர்த்தினி இவங்களும், விக்னேஷ் விக்கி இவங்களும் வந்து விஜய் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து வித்யா ரவிசங்கர், மீரா வெங்கட்ராமன், சிவன் அருண், மாலினி தேவி அருணாச்சலம், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் ஒன்று கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: உங்களுக்கான கேள்வியா, நம்மளுடைய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் இவங்க வந்து ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க, அந்த புத்தகத்தோட பெயர் என்ன அப்படின்னு தெரியுமா?
2: யார் மேடம்?
1: விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான்
2: புக் தான் வெளியிட்டாங்களா?
1: ஒரு புக் வந்து

0: எழுதி வெளியிட்டிருக்காங்க.
1: நம்ம பிஆர் பணிக்கர் பத்தி ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க அதான் மேடம்?
0: அது இல்ல ஐயா. சரி ஓகே, தெரிஞ்சுப்போம். நன்றி. சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வந்து ஒரு புக் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கோட பெயர் என்ன? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் 2952-0853, 2838-9871 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா? பத்மாமா சொல்லுங்க. நம்ம விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து என்ன, என்ன பெயர்
2: புத்தகமா?
0: ஆமா. சரி தெரிஞ்சு போமா, அடுத்த நீர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
3: டி நகர்ல இருந்து ரமாரவி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். அப்னா பன்.
0: சூப்பர். இத பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா? சரி ஓகே, கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஓகே, சூப்பரா வந்து நம்மளுடைய நேயர் வந்து அழகாக டக்குன்னு சொல்லிட்டாங்க. சூளை மனோகரன் அவங்களும் மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் இந்த நம்ம ஃபேஸ்புக்லேயும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கும் அப்னப்பன் அப்படின்றது தான் வந்து சரியான பதில். இது வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோட சங் மேரே அனுபவ் அப்படின்ற ஒரு தலைப்பிலான இந்த புத்தகத்தை வந்து இந்தியாவுடைய மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அவருடைய 35 ஆண்டுகால அரசியல் மற்றும் அந்த அமைப்பு ரீதியான பயணத்தை வந்து இந்த புக்கை வந்து விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்டுடலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை வந்து எந்த மாநிலம் அமைச்சிருக்காங்க? ஓகே, இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் வந்து ஃபேஸ்புக்லேயும் உங்களுடைய பதில்களை வந்து எங்களுக்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணியும் சொல்லலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक, जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात?
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे
5: गुण। They say the view from the top changes everything, but for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
6: Okay, நம்ம நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
7: வணக்கம் அத்திரத்தனி தமிழ் இந்தி.
6: தமிழ் இந்தி ஐயா சொல்லுங்க.
7: தமிழ்நாடு
6: முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் ஃபர்ஸ்ட் வந்து யாரு கொண்டு வந்தாங்க? தெரிஞ்சுப்போம். நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
8: வணக்கம்மா.
6: யாருமா பேசுறீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, பதில் தெரியுமா? கேள்வி சொல்லணுமா?
8: சொல்லுங்க.
6: இந்தியாவின் முதல் செயற்கை

0: நுண்ணறிவு அமைச்சகம். இந்த அமைச்சகத்தை வந்து எந்த மாநிலம் வந்து அமைச்சிருக்காங்க? ஆமா, சரிம்மா, இது வந்து மாவட்டம். சரி, நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஆந்திரா அப்படின்ட்டீங்களா? இல்ல ஐயா, இல்ல. தெரிஞ்சுப்போம், நன்றி. தமிழ்நாடு இருக்கு, அது வந்து இரண்டாவதா நம்ம வந்து அமைச்சிருக்கோம். முதல்ல வந்து யாரு அமைச்சிருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. சரி, தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. இங்க அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்ல இருந்தும் அவங்களும் வந்து கரெக்டான பதில் வந்து இங்க அனுப்பிட்டாங்க. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை எந்த மாநிலம் வந்து அமைத்துள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: கேரளா. கேரளா மேடம்.
0: சூப்பர். உங்க பேரு?
1: அர்ஷிதா.
0: எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: அம்பத்தூர்ல
0: இருந்து. சூப்பர் சூப்பர், அருமை, நன்றி.
1: உங்க ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், நன்றிங்க. அதே மாதிரி இங்கே வீரராகவன் அவங்களும் வந்து சரியான பதில் மாதவரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவங்களும், மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து நமக்கு சரியான பதில் அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு அப்ளாஸ் ஒன்று கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அது கேட்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியோட ஒரு சில தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து கேரள மாநில அரசு அமைச்சரவை இவங்க தான் வந்து முதல்ல அமைச்சகத்தை வந்து அமைச்சிருக்காங்க. தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாகம், புத்தொழில் வளர்ச்சி, தொழில்துறை முன்னேற்றத்தை வந்து நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து கேட்க போகிற பாடல் நரசிம்மா திரைப்படத்திலிருந்து தான். சாய் சிவன் மற்றும் மகாலட்சுமி பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை மணி சர்மா.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: நேரம் 10:40. என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம். பாலகிருஷ்ணன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலேருந்து காந்திமதி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம், விவத் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம், உங்க பேருமா? வணக்கம். சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லிடுறேன். வணக்கம் விவத் பாரதி தமிழகம். கேள்வி பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களுக்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன? மூத்த குடிமக்களுக்காக வந்து மத்திய அரசால் வந்து ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அந்த செயலியின் பெயர் என்னதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். மூத்த குடிமக்களுக்காக வந்து மத்திய அரசால வந்து ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அந்த செயலியின் பெயர் என்ன? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.

0: ஹரி
1: சொல்லுங்க.
0: ஹரி ஃப்ரம் மன்னார்பேட்டை.
1: சொல்லுங்க ஐயா சொல்லுங்க.
0: கயல்.
1: கயலா? இல்லைங்க இல்லைங்க ஐயா, இது இல்ல. தெரிஞ்சுப்போம், நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் மேடம், மேல வகுப்புல மணிமாலா மேடம்.
1: மணிமாலாமா, சொல்லுங்க.
2: செல்பேசி செயல் மேடம்.
1: ஆமா சார், ஒரு செயல் செயலி ஆப், அந்த ஆப்போட பேர்
2: என்ன? செல்பேசி.
1: செல்பேசி அப்படின்றீங்க, இல்ல. தெரிஞ்சுப்போம், நன்றி. நான் வந்து கேட்குறது மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி. ஸோ அந்த செயலியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டாங்க. அடுத்து சிவன் அருண் அவங்களும் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்க வந்து பாடல்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ
1: சொல்லுங்க ஐயா, உங்கள் பேர்?
3: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். செயலி பெயர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையே. நன்றி நன்றி. வணக்கம்,
4: டெய்லி லைஃப் மேடம். டெய்லி லைஃப்.
1: டெய்லி லைஃப் அப்படின்றீங்க, இல்ல ஐயா இல்ல. தெரிஞ்சு போமா, அவங்க பேர் நீங்க சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் உங்க நேம் சொல்லிடுங்க.
4: சமீபத்துல
1: வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பிட்டாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், நானே சொல்லிடுறேன். ஜீவன் அப்படின்ற செயலி, இது வந்து மத்திய அரசால் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட வந்து இன்னொரு பராமரிப்பு சேவைகளை வந்து வழங்கிறதுக்காக ஷதாயு அப்படின்ட்டு ஒரு தகவல் பலகையும் வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கான அரசு திட்டங்கள், நலத்திட்டங்கள், அதை பற்றியான பற்றிய முழு விவரங்கள், அவசர கால உதவி, முதியோர் இல்லங்களோட தகவல்கள், வயதானவர்கள் வந்து எளிதாக பயன்படுத்துகிற வகையில் எளிய வடிவமைப்பில் வந்து இந்த செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். விக்னேஷ் விக்கி அவங்களும், அடுத்து பார்த்திங்கன்னா வித்யா ரவிசங்கர் அவங்களும், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்தும், வீரராகவன் அவர்களும் வந்து நமக்கு சரியான பதில் அங்கே ஃபேஸ்புக்கில் அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். இதோட இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரல்களில், பா விஜய் மற்றும் பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை தேவா, லவ்லி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும்ல?
1: அது சரி.
3: நேரம் 10:53. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பல்கர் கோட்டை வந்து எங்கே அமைந்திருக்கிறது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. கும்பல்கர் கோட்டை இது வந்து எங்கே அமைந்திருக்கிறது? இந்தியாவில் தான் அமைந்திருக்கிறது. ஸோ எந்த மாநிலத்தில் வந்து அமைந்திருக்கிறது? இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் வந்து ஃபேஸ்புக்லேயும் சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணியும் வந்து சொல்லலாம். இங்கே மேலப்பட தயாளனவர்கள் வந்து அருமையான பாடல்கள் அப்படின்ட்டு நமக்கு வந்து பதிவு போட்டிருக்காங்க. ரங்கராஜன் அவங்களும் வந்து போன க்வெஸ்டினுக்கு வந்து சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. பாபு முல்லக்காட்டிலிருந்தும் சரியான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும், மதுரை சண்முக சுந்தரம் அவங்களும், விக்னேஷ் விக்கி அவங்களும் நமக்கு வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: வணக்கங்க.
3: உங்கள் பேருங்க? கும்பல்கர் கோட்டை இது வந்து எங்க அமைந்திருக்கிறது? வட மாநிலத்துல
4: தான்
3: சொல்லிட்டீங்க, இத நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, குஜராத் கிடையாது, ராஜஸ்தான். ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். அதாவது இந்த கோட்டை வந்து உலகிலேயே 2வது பெரிய நீளமான பெருஞ்சுவர் வந்து இருக்கான். ஸோ முதல்ல வந்து நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், சீனாவில். இங்கே பார்த்தீங்கன்னா 2வது வந்து பெரிய பெருஞ்சுவர் உள்ள மாநிலம் கும்பல்கர் கோட்டை அமைந்திருக்கிறது ராஜஸ்தானில். பிரமிளா தமிழ்செல்வன் அவர்களும் வனஜா பெரும்பாக்கத்துலேருந்தும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்ளாஸ் கொடுத்தாச்சு. அடுத்த கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஐயா, உங்களுக்கான கேள்வி நான் கேட்குறேன். சர்வதேச யோகா தின நிகழ்வு வந்து எங்க நடைபெற இருக்கு? இந்த மாசம் ஜூன் 21 அன்னைக்கு வந்து நடைபெற இருக்கு, சரிங்களா? இது வந்து எந்த இடத்துல? இந்தியால தான். ஓகே ஐயா, தெரிஞ்சுப்போம். நன்றி. இங்கே பிரமிளா தமிழ்செல்வன் அவங்க வந்து சரியான பதில் அனுப்பிட்டாங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து போன கேள்விக்கு அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், அவங்களும் வந்து சரியான பதில் போன கேள்விக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேடம்.
3: உங்க பேர்?
5: புண்ணியக்கோட்டி.
3: சொல்லுங்க ஐயா,
5: கேள்வி என்ன மேடம்?
3: சர்வதேச யோகா தின நிகழ்வு எங்க நடைபெற இருக்கு? இந்த மாசம் 21ஆம் தேதி வந்து
5: மேற்கு வங்கம், கல்கத்தாவில் மேடம்.
3: சூப்பர் சூப்பர், நன்றிங்க.
5: நன்றி மேடம்,
3: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான காலரும் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, இதோட இந்த தகவலோட அடுத்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா என்றும் இனியவை, அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் அழகி திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் பாடியது, பாடலை இயற்றி இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர்

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? இனி தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முறையாக செயல்படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்றும் இனியவை
1: நேரம் 11:03. 1950, 1960 மற்றும் 1970s வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பை வந்து நம்ம கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல ஒழிக்க வரும் பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திற்காக. பி சுசீலா பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே.வி. மகாதேவன். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1961 வந்து வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படம் வந்து வணிக ரீதியாக வெற்றியடைந்து திரையரங்குகளில் 20 வாரங்களுக்கு மேலே ஓடி சாதனை படைத்திருக்கிறது. இப்போ இந்த படத்துலேருந்து நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

நேரம் 11:07. நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே.வி. மகாதேவன். சாரதா திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படம் 1962 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படம் வந்து தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை வந்து பெற்றிருக்கிறது. இப்போ இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

நேரம் 11:12 என்றும் இனிவி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு.

நேரம் 11:16. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் திருடாதை திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எஸ்எம் சுப்பையா நாயுடு. இந்த திரைப்படம் 1961 வந்து வெளிவந்திருக்கிறது. எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் பி சரோஜா தேவி இவங்க வந்து நடித்திருந்திருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து 1956 பாக்கெட் மார் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட மறு ஆக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து தமிழில் திரையரங்குகளில் வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடி மாபெரும் வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறது.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நேரம் 11:21. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஆர் சுதர்சனம். இந்த திரைப்படம் வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடி பெரிய சாதனை வந்து படைத்திருக்கிறது. 10வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2வது சிறந்த திரைப்படத்திற்கான தகுதி சான்றிதழையும் வந்து பெற்றிருக்கிறதாம். ஹிந்திலையும் வந்து மறுஆக்கம் பண்ணியிருக்காங்க லாட்லா அப்படின்ற பெயரில். ஸோ இப்போ அன்னை திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

என்றும் இனிமே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து. பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த திரைப்படத்தில் வந்து ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி வந்து இரட்டை வேடங்களில் வந்து நடித்திருந்திருப்பாங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல்

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
5: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
6: நேரம் 11:31. என்றும் இனியவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் குடும்ப தலைவன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை KV மகாதேவன். இந்த திரைப்படத்தில் MG ராமச்சந்திரன், எம்மா ராதா, சரோஜா தேவி, அசோகன், ராமசாமி இவங்கெல்லாம் வந்து நடித்திருந்திருப்பாங்க. இந்த படம் வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடி பெரிதும் ரசிகர்களால் வந்து பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 11:36. நம்மளுடைய நிகழ்ச்சியில் நேர்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பர்வதவர்த்தினி அவங்களுக்கு வந்து கண்படுமே அந்த பாடல் வந்து பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவங்க வந்து எல்லாமே வந்து பாடல்கள் அருமை சூப்பர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வந்து ஏதோ ஏதோ மயக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நான் கேட்டேன், மனதிற்கு இதமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து பாடல்களை வந்து கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகையின் சுப்பையா அவங்களும் வந்து கண்படுமே அந்த பாடல் பிடித்திருந்தது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அவங்களுக்கு வந்து அழகிய மிதிலை நகரினிலே இந்த பாடல் வந்து ரொம்பவே பிடித்த பாடல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவர்கள் வந்து வழக்கம் போலவே வந்து ஒரு பெரிய

நிறைய கவிதையை அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மிதிலை அழகிய மிதிலை நகரினிலே அந்த பாடல் பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களுக்கு வந்து நீர் மேகமானால் அப்படின்ற பாடல், என்னருகே நீ இருந்தால் இந்த பாடலெலாம் வந்து நான் கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் இவங்க வந்து எந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து நாங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து ஒருத்தி ஒருவனை அந்த பாடல் வந்து இனிமையிலும் இனிமை அப்படின்னும் பதிவுகள் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து காலத்தால் அழியாத காவிய கானங்களை வந்து கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிநகர் ரங்கராஜன் அவங்களும் வந்து மேலப்பேடுதாயன் அவர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் கண்ணாடி மாளிகை திரைப்படத்திற்காக.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

இரவு 11:42. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து என்றும் நிலைத்திருக்கும் இனிய பாடல்கள் தரும் என்றும் இனிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து நீ மேகமானால் பாடல் வந்து ரொம்பவே இனிமையாக இருந்தது, நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழைகிணறு தேவா அவங்க வந்து நானும் வந்து நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறேன், இந்த பாடலை வந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியது. கணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். தர்மம் தலைகாக்கும் இந்த திரைப்படத்திற்காக

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

நேரம் 11:47. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் மனிதனும் முருகனும் திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா மற்றும் எம் எல் வசந்தகுமாரி பாடியது. சுந்தரத்தின் வரிகளுக்கு இசை கோவிந்தராஜு நாயுடு.

நேரம் 11:50. சாந்தி ரமேஷ் அவங்க வந்து இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் வந்து பாடல்கள் இனிமை அப்படின்ற பதிவு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து இன்பக் கோவில் கூவியது இந்த புதியதை கேட்டதே இல்லை அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மேலப்பேடு தயாளன் அவர்களும் வந்து அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டுருக்கு. பி சுசிலா பாடியது, கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சரோஜா தேவி, சௌகர் ஜானகி, கமல்ஹாசன் அவங்க வந்து இரட்டை வேடங்களில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடித்திருந்திருப்பாங்க.

நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வர பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி கமலா வர்தன் அவங்க வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிவாக்கம் கணேசன் அண்ணாமாலும் வந்து நம்மளுடைய பாடல்கள் வந்து அருமை பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூந்தடிதம் புண்ணியக்கோட்டை அவங்களும் வந்து அனைத்து பாடல்களும் இனிய காவிய கானங்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்எம்வி நச்சப்பிள்ளை அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் பாலகிருஷ்ணன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏழுகிணறு தேவா அவங்களும் ராமகிருஷ்ணன் குழமங்கொண்டான்ல இருந்தும் நீண்ட காலத்திற்கு பிறகு நான் வந்து இந்த பாடலை வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் பர்வதவர்த்தினி அவங்களும் இந்த பாடல் வந்து ரொம்பவே பிடிக்கும், சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது பாடலோடு நம்ம வந்து நிறைவு செய்யலாம். பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பாசம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலோட நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதற்காக ஆர்ஜே பிரமிளா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுவரை நீந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ரெட்ரோ நேரம் கேட்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க நீங்க எல்லாரும். ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்க இங்கிருந்து ஒரு டைம் அப்படியே பின்னோக்கி போய் 1970 அது கடைசி 80 90 இது வரைக்கும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நிச்சயமாக தமிழ் சினிமாவோட பொற்காலம் அப்படிங்கிறது தான் எப்போவுமே நம்ம சொல்கிறது. அப்படிப்பட்ட பீரியட்லேருந்து சூப்பரான பாடல்கள். இந்த 12 மணி வெயிலுக்கு இப்படி ஒரு பாட்டு தான் கேட்டே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாடல் உங்களுக்காக, தாவணி கனவுகள் படத்திலிருந்து.

ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ஓவியம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கூட கண்ணுக்கும் ஞாபகம் வருது ரவிவர்மாவோட ஓவியங்கள். அவ்வளோ அழகியலோட தத்ரூபமாக இயல்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை அவரால் எப்படி உருவாக்க முடிஞ்சதுன்னு எல்லாருமே வியந்து போயிருவோம். அப்படிப்பட்ட ரவிவர்மனோட ஓவியத்தோட இந்த பாடலும் ஒப்பிடப்பட்டிருக்கு. பாடலில் காதலை ரவிவர்மனுடைய கலையோட ஒப்பிட்டு கூறியிருக்காரு பாடலாசிரியர். இப்போ பாடல் உங்களுக்காக வசந்தி படத்துலேருந்து சந்திரபோஸோட இசையில் கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். இதழில் கதை எழுதும் நேரம் இது. இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜிகர் தண்டா குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நினைப்பே அந்த உணர்வை இந்த பாடல் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். உன்னால் முடியும் தம்பி இந்த படத்துல நான் சொல்கிறேன். எவர் கிரீன் சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டை சொல்லலாம். இன்றைக்கும் பல மேடைகளில் இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிரபலம். எல்லாரோட ஃபேவரட் சாங் லிஸ்ட்லையும் நிச்சயமாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த படத்துலேருந்து உன்னால் முடியும் தம்பி படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல். பாடல் வரிகள் முத்துலிங்கம், இசை இளையராஜா.

0: கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான

12:19 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெட்ரோ நேரம் இது. கவுண்டர் பாயிண்ட் உத்தி அப்படின்னு பாடல் வடிவமை இசையமைக்கும் போது ஒரு உத்தியை கையாளுவாங்க. அதை இளையராஜா இசைக்கு இசை ஞானி அப்படின்னு பேர் பெற்றவர் மிக பிரமாதமாக இந்த பாடலில் கையாண்டிருக்காரு. அதாவது கவுண்டர் பாயிண்ட் உத்தி அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரதானமான இசை போயிட்டுருக்கும்போது அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு இசையை பின்னணியில் மெலிதாக ஒலிக்க விடுறது. அப்படி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பல்லவிலையும் சரி சரணங்கள்லையும் சரி இசை கோர்ப்புகளில் அந்த இன்டர்லூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இசையோட அந்த கவுண்டர் பாயிண்ட் உத்தியை இந்த பாடலில் கையாண்டிருக்கார் இசை ராஜா இளையராஜா. அவரோட அந்த உத்தி எந்த படத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல துடிக்குது மனசு. இந்த படத்திலருந்து உங்களுக்காக இந்த பாடலை கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது பாட்டை கேட்டிங்கன்னா முழுமையாக உங்களால் உணர முடியும். ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியோட குரலில் கங்கையமரனோட பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் உங்களுக்காக சூப்பரான பாடல்கள்லாம் வரிசையாக வந்துட்டே இருக்கு. அடுத்து நீங்கள் கேட்க போகிற பாடல் கண்டிப்பாக இது எவர் கிரீன் சாங் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சத்யா படத்துலேருந்து உங்களுக்காக அடுத்த பாடல். பாடலோட வரியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை என்னென்னா, பாடலாசிரியர் வாலி இந்த பாடலை எழுதும்போது இதுக்கான மெட்டை ஏற்கனவே வடிவமைச்சிட்டாரு இசைஞானி இளையராஜா. அதுக்கு அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடல் வரிகளை போடுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்காரு. என்ன பாட்டு போட்டால், எந்த வரியை போட்டால் இதுக்கு சரியாக இந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னு அந்த டைமில் இசைஞானி எடுத்து கொடுக்குறாரு. கலகலகலை கலகலவென அப்படி போடலாமே அப்படின்னோன்னா அதையே பாடலோட முதல் வரியாக போட்டு பழையோசை கலகலவென கவிதைகள் படிக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பாடல் அவ்வளோ இனிமையாக இருக்க போகுது. பாட்டை கேளுங்க சத்யா படத்துலேருந்து.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு. 12:32 ஆகுது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெட்ரோ நேரம் இது. ஒரு பாடல் அது உருவாகிறதுக்கான பின்னணி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாராமலே ஒரு காதல் அது அரங்கேறுனா அது எப்படி இருக்கும்? இரண்டு நெஞ்சமும் இரண்டு கண்களும், இரு கண்கள் இரண்டு பேருடைய இரு கண்களும் கலந்து கொண்டால் அது என்ன மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும்? அழகான வார்த்தை வரிகள் கங்கை அமரனோடது. பாடலுக்கு இசை இளையராஜா. இளையராஜா இசை அமைச்சோன்ன இயக்குனர் என்ன சொல்றாரோ கதையோட சூழலை அதை கேட்டுட்டு இசையை கொடுத்துட்றாரு. பாட்டு வரிகள் என்னவா இருக்கணும் அப்படின்னு கங்கையமரன் ஒரு நிமிஷம் யோசிச்சு முடிச்சு அழகா இந்த பாடல் வரியை கொடுத்துருக்காரு. உங்களுக்காக பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

0: எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
4: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
5: கொஞ்சம் வண்டிய நிறுத்தனா.
4: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
5: நிறுத்தனா ப்ளீஸ்.
4: எதுக்கு இப்ப வண்டிய நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
5: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்ற. இத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன்
4: தெரிஞ்சுக்கோ.
5: அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
4: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
6: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும், அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான விவிஎஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவிஎஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும், தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். விவிஎஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள

0: சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் வந்து 239,905 பேரும், ஆண் வாடிக்கையாளர்கள் 1,61,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலேயே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 450,000 அக்கவுண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இந்த ஒரு தங்கு தடையின்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
0: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும், கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும். இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது, விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க.

ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீனா ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து

இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீன ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பன்னெண்டு மணி 51 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது ரெட்ரோ நேரம். ஒரு பாடல், அந்த பாடல்ல அறிமுகமாகிறார் இசையமைப்பாளர். முதல் படத்திலேயே தன்னோட அந்த இசை திறமையால ரசிகர்கள் மனசுல எல்லாம் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சு வச்சுக்கிறாரு எஸ் ஏ ராஜ்குமார். வேற யாரும் இல்லைங்க, அவர் தமிழ் சினிமாவில் முதல்ல அறிமுகமான திரைப்படம், அந்த படத்துல இருந்து தான் நீங்க பாடல் கேட்க போறீங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில வெளிவந்த திரைப்படம் மனசுக்குள் மத்தாப்பு. பாட்டு மட்டும் மனசுக்குள்ள பெரிய மத்தாப்புவாவே இருக்க போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில மனசுக்குள் மத்தாப்பு. உங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கேங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரத்தை நெருங்கிட்டோம். நிறைவாக நீங்கள் கேட்க போகிறீங்க அண்ணா நகர் முதல் தெரு படத்திலிருந்து பாடல். பாட்டோட இசையில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிட்டாரும் வயலினும் சேர்ந்து ஒரு மேஜிக்கே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த பாடலுக்கு நிறைய வெயிட்டேஜ் கூட்டியிருக்குது இந்த கிட்டாரும் வயலினும் தான். பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாட்டோட இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: பாடல் உங்கள் சாய்ஸ். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல ஒரு மணி ஆன உடனே உங்களோட சாய்ஸ் பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க போறீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டன் இருந்து கலியரமர் பேசுறேங்க.
0: ஹலீல் அகமது. ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு பாத்தீங்கன்னா படம் ஜீன்ஸ். ஜீன்ஸ்ல பாத்தீங்கன்னா பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், அந்த பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா பாட்டு கொடுத்துறேன்.
1: ஆமா, இந்த இது நம்ம நண்பர் விநாயகம் விரும்பி கேட்டார், மந்தவெளி விநாயகம், அவருக்காக டெடிகேஷன் பண்ணிடுறேன்.
0: நிச்சயமா எல்லாருக்காகவும் கேட்டலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: இனிய நண்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: மந்திரமூர்த்தி சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?

0: அன்னைக்கு இன்னைக்கு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவங்களோட பர்த்டே.
1: சரி.
0: அதனால அவர் வந்து தபால்காராக நடித்த ஒரு படம், அந்த படத்தோட பேர் கௌரி கல்யாணம்.
1: கௌரி கல்யாணம்.
0: அதுல இருந்து ஒருவர் மனதை ஒருவர் அறிய டிஎம்எஸ் பாடி இருப்பாங்க அவருக்காக.
1: ஓகே, பாட்டு கேட்கலாம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒரு மணி 12 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: உடன்குடி நூறுதீன்.
0: உடன்குடியில இருந்து நூறுதீன் ஐயா, என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: பாடம் 4 வேலி நிலம். அதுல வந்து திருச்சி லோகநாதன் ஐயாவும் எல்லாரும் ஈஸ்வரியம்மா பாடியிருப்பாங்க. ஊரார் உறங்கையிலே ஆரம்பிக்கிற பாடல்.
0: நிச்சயமா பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றிமா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. 1:18 ஆயிடுச்சு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சேஷாத்ரி, கும்பகோணத்துலேருந்து.
1: என்ன பாடல் உங்களுக்கு சேஷாத்ரி சார்?
2: படம் பொங்கி வரும் காவேரி.
1: சரி.
2: பாடல் வெள்ளி கொலுசு மணி வேளாண் கண்ணுமணி.
1: பாட்டு கேட்கலாமா?
2: பாட்டு கேட்கலாம். மறைந்த என் மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மேடம்.
1: சரி, பாட்டு கேளுங்க.
2: நன்றி.
1: நன்றி.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில

0: நிறைய விஷயங்கள், என்னை பற்றின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்க தயாராக இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஜெயங்குன்றம் பி முருகன் மேடம். நலந்தானா?
2: நல்லா இருக்கேன் ஜெயங்குன்றம் முருகன். என்ன பாடல் வேணும்?
3: அமர்க்களம் படத்துல சத்தம் இல்லாம தனிமையை கேட்டேன்.
2: அமர்க்களம் படத்துல இருந்து கேட்டிருக்கீங்க, பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
3: நன்றி மேடம்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:30.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
3: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம். ஞானசேகரன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: பாலவனச்சோலையிலிருந்து வாழானால் இவள் அழுத்தமானால்.
0: சரி,
4: சுகாசினி சந்திரசேகர் நடிச்சது.
0: கண்டிப்பா இந்த பாட்டு கேட்கணும்னு எவ்வளவு நாள் ஆசை?
4: கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
0: 6 மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்குதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
4: அதுக்கு இதுதான் கிடைச்சி. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிடைச்சது, சூப்பு மல்லியில ஒரு பாட்டு கேட்டேன், அது கிடைச்சது. அதுக்கப்புறம் அதே சந்திரசேகர் நடிச்சதுதான் இப்ப அது கிடைச்சது. ஏன்னா இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 3 மாசமா ட்ரை பண்ணிருக்கேன், கிடைக்கவே இல்லை. நான் கண்டிப்பா
0: இன்னைக்கு பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
4: நன்றி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தாம்பரத்துல இருந்து துரை.
0: துரை, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடகாணிக்கை படத்துல இருந்து வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்.
0: பாத காணிக்கை அந்த படத்துல இருந்து கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
1: பிடிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை நடந்தது,
0: வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பாடல் கேட்கலாம். நான் பேசுறதே நீங்க பலமுறை போட்டு காட்டுற மாதிரி வானொலிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கீங்க. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளிடுங்க. அதே போல 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்க பேசியிருந்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ்ல மற்ற புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு வழி விடுங்க அப்படிங்கிறது தான் அன்பான வேண்டுகோள்.

0: 7:43 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: நரசிங்கபுரத்துல இருந்து பொன் கதிரவேல் பேசுறேம்மா.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பரிசு படம் பேரு பட்டு வண்ண சிட்டு படகு துறை, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாட்டு கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேம் எண்ணூர் வாசுகி.
0: எண்ணூர்ல இருந்து வாசுகி. என்ன சாப்பாடு எல்லாம் முடிச்சாச்சா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து பெண்ணின் மனதை தொட்டு. ஒரு பெண்ணின் மனதை தொட்டு, அந்த கண்ணுக்குள் உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
0: சரி, ஒரு பெண்ணின் மனதை தொட்டு படத்துல இருந்து கண்ணுக்குள் உன்னை வைத்தேன் கண்ணம்மா. நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. சரி, பாட்டு கேட்கலாமா?
1: தேங்க்யூ.
0: நன்றிங்க.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்யற நேரத்தை நெருங்கிட்டோம். நிறைவா சந்திக்க போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், கொரத்தூர்ல இருந்து முனிவர் பேசுறேன்.
0: சொல்லுங்க முருகேசன் சார், என்ன பாடல் வேணும்?
1: முனிரத்னம் மேடம்.
0: முனிரத்னம், என்ன பாடல் வேணும்?
1: ஆசை அறைகள் இருந்து அன்பு என்பது தெய்வமானது.
0: சரி, உங்களுக்காக கண்டிப்பா கொடுத்துடலாம் பாடல். உங்களுக்காக ஆசை அலைகள் படத்துல இருந்து ஒரு பாடல்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர்

0: பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கேட்க தயாரா இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: நிறைவு பெற்றது பாடல் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான ஆங்கில செய்திகள்.

0: Modi expresses grief, announces an ex-gratia of 2 lakh rupees to next of kin of each deceased. Trinamool Congress faces turmoil as expelled MLA Ritubrata Banerjee claims support of nearly 60 MLAs in West Bengal Assembly. Supreme Court forms high-powered expert panel to re-examine Aravali definition. Senior Congress leader D.K. Shivkumar to be sworn in as Chief Minister of Karnataka this afternoon. India becomes world's second largest solar growth market, surpasses USA in annual solar capacity additions. And with that, we end the midday news.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
2: டான்
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
6: எங்கள் ஸ்டைல். இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வேளை 2:16:03. இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 வரை நமக்காக எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. அதன் பிறகு மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடப்போகிறோம். இதுதான் அடுத்த ஒரு 2.5 பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. நம்முடைய உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி நமக்கு வழிகாட்டலாம், ஆனால் அந்த பாதையில் நடக்க வேண்டியது நாம் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த காலையிலேயே பார்த்தேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. நிச்சயமாக, ஏன்னா நமக்கான பாதையை நிறைய பேர் நமக்கு காட்டுவாங்க, ஆனால் நாம் தான் நடந்து போகணும். அவங்க நடந்து போக முடியாது, அவங்களுக்கான பாதையில் தான் அவங்க நடந்து போக முடியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரி பல விஷயங்களை நாம் நடந்து போய் தொட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு பல புதிய உலகங்கள் மலர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தொட்டோம் அப்படின்னா பழைய பல புதிய விஷயங்கள் நமக்காக மலர்ந்து வாங்க, உங்களுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மை வரவேற்க காத்திருக்கும். அதே போல தான் இப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு பாட்டு மலருது. என்ன பாட்டு கேட்டுருவோம்?

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: 2:23:24 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. முதல் பாடல் கேட்டிருப்பீங்க, இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு முடியாது. இன்னும் 1-2 பாடல்களை கேட்டால் முடியும். முதல் பாட்டில் சொன்னோம்ல, அதாவது நமக்கான பாதையில் நாம் நடக்க ஆரம்பித்தாதான் நமக்கான புது புது வழிகள் மலர ஆரம்பிக்கும். அப்படி புது புது வழிகளை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு வெற்றி மட்டுமல்ல, வெற்றியோடு சேர்ந்து பல விஷயங்கள் கூடவே வரும். அப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறதுல முக்கியமானது அந்த செல்வம், காசு, பணம். இது மட்டும் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இன்னும் எளிமையாக அடைய முடியும். அதில் தான் அதை தான் பாட்டில் வரக்கூடிய பாட்டில் சொல்கிறாங்க. நான் எனக்கு மட்டும் பணம் கிடச்சிதுன்னு, அதாவது நான் நினச்ச பாதையில் போய் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன். செல்வம் எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி இருக்கும், நான் அதை கட்டி பிடிச்சிட்ருப்பேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெல்வெட் இருக்குல்ல, வெல்வெட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெல்வெட்டில் தான் நடப்பேன், எப்போ பார்த்தாலும் வெல்வெட்லேயே தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.

0: டிஎம் சவுந்தரராஜன் குரலில், ஆலங்குடி சோமுயனுடைய வரியில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இனிமையான இசையில அந்த அற்புதமான பாடல் சொர்க்கம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: 102.3 FM.
1: இரண்டு மணி 29 43 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எந்த பாதையில் போகுதான்னு ஓரளவு கணிக்க முடியுமானா, ஓரளவு கணிக்கலாம். ரெண்டு பாட்டு வந்திருக்கு. ரெண்டு பாட்டை நீங்கள் அப்படியே மேலோட்டமாக யோசிக்காதீங்க, கொஞ்சம் ஆழ்ந்து யோசிங்க. ரொம்பவும் ஆழ்ந்து யோசிச்சிட வேணாம், கொஞ்சம் மேலோட்டமாக யோசிக்கலாம். என்னப்பா சொல்ல வர இப்படி சொல்கிறீ அப்படி சொல்கிறேன்னா, ரெண்டையும் கலந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில் ஓரளவு கிடைக்கலாம். எந்த பாதையில் இப்போ இந்த பாடல்கள் போயிட்டுருக்கு, வரக்கூடிய பாடலையும் கேளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கோத்து பார்த்தீங்கன்னா எந்த பாணியில் பாடல்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கடந்த ரெண்டு பாடலை சொல்லியிருந்தோம்ல, நமக்கு வந்து அந்த செல்வம், செல்வத்தினுடைய அணைப்பில் கிடப்பேன், வெல்வெட்டினுடைய அந்த பரப்பில் அப்படி நடப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே தான். ஸோ நம்ம நெஞ்சுக்குள்ளே பயம் இருக்கக்கூடாது, அச்சம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம போன பாதையில் நம்ம எப்பவும் உறுதியாக இருந்தோம்னா வெற்றி நம்மகிட்ட எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இன்னும் மகிழ்ச்சியாக விளையாடணும். அப்படி விளையாண்டோம் அப்படின்னா உடல் ரொம்ப பலமாகும், உடல் மட்டும் இல்லை மனசும் பலமாகும். அதனால் தொடர்ந்து விளையாடணும், தொடர்ந்து ஜெயிக்கணும். அதை தான் பாட்டு சொல்லுது. எப்படி சொல்லுது கேட்டுருவோம்.

0: மலேசியா வாசுதேவன் குரலில் பஞ்சு அருணாச்சலம், வரியில இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் முரட்டு காலை. ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த 1981 வெளிவந்த முரட்டு காலை படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: வரும் வெள்ளிக்கிழமை 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
2: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
3: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
2: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்
0: 2:37:53 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பாதையில போகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா முகநூல்ல பதிவிடுங்க, நான் சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். நம்ம நினைச்ச பாதையை நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ கடந்த பாடல் வந்து அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போச்சு. நம்ம எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடம்பு இல்லை, மனசும் பலமாகும். அப்படி பலமாயிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு எப்பவுமே வெற்றி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம் இல்லையா. அது போல வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் பயணங்கள் போகும். பயணங்களில் முக்கியமானது இந்த ரயில் பயணம். ஸோ அந்த ரயில் பயணத்தில் போகும்போது அப்படி ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். வரக்கூடிய பாட்டில் அப்படி சொல்கிறாங்களோன்னா கிடையாது. கிழக்கே போகும் ரயிலில் ஊஞ்சல் ஆடுகிறது இளமை அப்படிங்கிறது. வாழ்க்கை எப்போவுமே இளமையாக இருக்கணும். அந்த இளமையாக இருக்கும்போது ரயிலில் பயணம் செய்யும்போது எப்படி ஒரு தாளாடுற மாதிரி ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் மாதிரி கற்பனை பண்ணி நம்ம வாழ்க்கை எப்போவுமே அப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். முயற்சியை கைவிட்டவே கூடாது. கைவிடாமல் இருந்தோன்னா எப்போவுமே வாழ்க்கை வந்து ஒரு ஊஞ்சல் போல, ஒரு ரயில் அப்படிங்கிற ஊஞ்சலில் நமக்கு அழகான சுத்தமான காற்று, நல்ல காற்று, அதுவும் குழு குழுன்னு காற்று. ஊஞ்சலில் உட்காந்து ஆடும்போது அப்படி வந்தால் எப்படி இருக்கும்? இந்த பாட்டில் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கண்ணத்து கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயோ மறந்து போச்சு. சித்திர சிலையே சுத்திர நிலவே செங்கனி சுவையே சித்தின்ப நதியே

0: மலேசியா வாசுதேவன் குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் கல்யாண ராமன் படத்திலிருந்தே கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: இரண்டு மணி 45 நிமிடம் 48 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எந்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஓரளவு கணிச்சிருப்பீங்க. நிச்சயமா எல்லா பாடல்களையும் கேட்கக்கூடிய நபர்களா, அதாவது புது பாடல்கள் பழைய பாடல்கள் எல்லா பாடல்களையும் கேட்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா இது இந்த பாதையை நீங்க இந்நேரம் கணிச்சிருப்பீங்க, ஓரளவு கணிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய பாடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கோடை காலத்துல தென்றல் வந்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் குளிரக்கூடிய அந்த பௌர்ணமி திங்கள் அந்த நிலா அந்த வந்து ரொம்ப குளுகுளு இருக்கக்கூடிய நிலா வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோடை காலத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பாட்டில் இருக்குது அப்படின்றாங்க. மனசுக்குள்ளே மட்டுமா, எல்லா இடத்துலையும் உலகத்துலையுமே இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த அட்டகாசமான பாட்டு இப்போ நமக்காக வருது, கேட்டுருவோம்.

0: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள்ல கணதாசனுடைய வரியில கங்கை அமரனுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்
0: 2:51, 2 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்டைலில் பாட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத முகநூல் பக்கம் போய் கொஞ்சம் எட்டி பார்த்துடலாம். அங்கே யார் யாரெல்லாம் கருத்துக்களை போட்டு பதில்களை சொல்லி காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டுடலாம். என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி இப்போ நிகழ்ச்சிகள் உற்சாகமாக தொடர வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, வெயில் கிதமாக ரசிக்கக்கூடிய பாடல்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாங்க தீட்டாளம் அங்கேருந்து ராஜேஷ். அப்புறம் பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, படகோட்டி படத்தில் வந்த பாட்டிலிருந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீரராகவன் மாதவரத்திலிருந்து கடுமையான வெப்பம் பண்பலை கானமழையால் தணிந்து போனது, செவிகளுக்கு விருந்தெழுத்து செழுமை திரும்ப நிகழ்ச்சியானது அப்படின்னு சொல்லி அவருடைய பேட்டர்னில் அவருடைய வடிவத்தில் கருத்துக்களை அப்படி அள்ளி கொடுத்துருக்காரு. பாபு முள்ளக்காடிலேருந்து கைத்தட்டல்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கையை வச்சு தட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஜிஃப் இமேஜ் போட்டிருக்காங்க. அதன் பிறகு வேறு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜ் காட்டு பாக்கம் அவர் சொல்லியிருக்கா மதிய வணக்கம் சொல்லி, இன்றைக்கி வந்து திரைப்படங்களின் பெயர்களை முதல் வரியாக வச்சு வரக்கூடிய பாடல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கீங்க. ஓரளவு முயற்சி பண்ணியிருக்கிறீங்க ஆனால் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல முயற்சி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் நான் எதிர்காலத்தில் பயன்படுத்திக்கிறேன், ஓகே, உடனே பயன்படுத்தினா டக்குன்னு தெரிஞ்சு போயிடும் உங்கள்ட்ருந்து தான் காப்பி அடிச்சு அப்படின்ட்டு, அதனால் எதிர்காலத்தில் பயன்படுத்திக் கொள்கிறேன் சரிங்களா. அதன் பிறகு சதாசிவம் கா சதாசிவம் பாடல்கள் வந்து பொன்மகள் வந்தால் பொதுவாக என் மனசு தங்கும் உடற்பயிற்சி இளமை செல்வம் காதல் வாழ்க்கையை அப்படின்னு இனிமையாக்கலாம். அதாவது அந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு வாழ்க்கையை இனிமையாக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எழுக்கிணறு அபுதாகிர் அவர் வந்து பூங்கொத்து ஒரு மூணு பூங்கொத்து அப்படி வரிசை அனுப்பியிருக்காரு. அதன் பிறகு சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் மதிய வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹைதா மஹி அவங்க வந்து புதுப்பட்டி பொன்னமராவதியிலிருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா அவங்க வந்து பாப்பாரப்பட்டிலிருந்து வணக்கமும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. வனிதா வி நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக இருக்குது தீநகரிலிருந்து வனிதா சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கும் சூப்பருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து தொட்டால் பூ மலரும் பொன்மகள் வந்தால் சூப்பருங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார், எம் முனிராஜ் அவங்க ஏதோ ஒரு குழுகுழுன்னு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஏதோ குடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ் பழனி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா அவங்கள வந்து குழுமையாக அப்படி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வேறு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படிச்சுன்னு நினைக்கிறேன். புஷ்பா வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது. பம்மல் காமராஜபுரம் புஷ்பா சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் இசை மழை பொழியக்கூடிய பாடல்களாக இருக்குது, நிகழ்ச்சியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் மகிழ்ச்சி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தொட்டால் பூ மலரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லோருடைய பெயர்களையும் படிச்சு இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இப்போ வரக்கூடிய பாட்டை கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் பொதுவாக இந்த பாடல்கள் எல்லாமே அந்த காலத்தில் பிரபலமான பாடல்கள், இந்த காலத்துலேயும் ரீமிக்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் மறுபடியும் வந்து புதிய இசைக்கோர்ப்புலாம் சேர்த்து நமக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சில படங்களில் அப்படியே அதை ரீயூஸும் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய பாட்டு அந்த மாதிரி ஒட்டகாசமான பாட்டு கேட்டிருக்கோம்.

0: மலேசியா வாஸ் தேவன் எஸ் ஜானகி குரலில் அந்த அருமையான பாடல் வாலினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இதமான இசையில் மைக்கேல் மதன ராஜா காமராஜன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். இதுவரை நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் PM ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம், அதாவது பாரத பிரதமரின் ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகை திட்டம். நம் இந்திய நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்து அதன் மூலம் அறிவியலில் பல உயர்நிலைகளை எட்டி நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்குவிக்கும் திட்டங்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். 2018 துவங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாணவர்கள் சேர கடுமையான தேர்வு திட்டத்தை பின்பற்ற வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பிறகும் தங்களது ஆராய்ச்சியின் தரத்தை உறுதி செய்யும் விதத்தில் பல்வேறு திருப்புதல் தேர்வுகளை சந்தித்தாக வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே ஊக்கத்தொகையானது அவர்களின் ஆராய்ச்சி காலம் முடிவுறும் வரையில் அவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும். இத்திட்டத்தில் மாணவர்கள் தங்களை இணைத்து கொள்ள இரண்டு வழிகள் உண்டு: டைரக்ட் என்ட்ரி, நேரடி நுழைவு, மற்றும் லேட்ரல் என்ட்ரி, பக்கவாட்டு நுழைவு. இதற்கான வரன்முறைகள் குறித்த விவரங்கள் www.pmrf.in என்ற இணையதள முகவரியில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையினை பெற மத்திய அரசால் இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 37 தேசிய கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் ஒன்றில் தங்களது ஆராய்ச்சி படிப்பினை பதிவு செய்தல் வேண்டும். இக்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் ஆராய்ச்சி குறித்த ஆதாரங்களை கூராய்ந்து கல்லூரிக்குள் குழு ஒன்றை அமைத்து அதன் பரிந்துரைக்கு ஏற்ப மத்திய அரசின் குழுவிற்கு பரிசீலனை செய்யும். அக்குழுவின் முடிவை பொறுத்தே ஊக்கத்தொகையானது வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு முதல் 2 ஆண்டுகளுக்கு ₹70,000, 3ஆம் ஆண்டு ₹75,000, 4 மற்றும் 5ஆம் ஆண்டுகளில் ₹80,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இதை தவிர்த்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொருட்டு கூடுதலாக ஆண்டு ஒன்றிற்கு 1 முறை 2 லட்சம் வரை வழங்கும் நடைமுறையும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தங்களது கல்லூரி அமைந்துள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள அரசாங்க தொழிற்பயிற்சி மையம் அல்லது பொறியியல் கல்லூரிகளில் வாரம் 1 முறை அங்கு பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயம் வகுப்புகள் நடத்த வேண்டும். இத்தகைய சிறப்புகளை உடைய இத்திட்டத்தால் மாணவ சமுதாயம் பெரும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.

0: நாம் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம் பற்றிய உரையை கேட்டோம்.
1: வைப் பண்றங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:47 இந்த மணித்துலேருந்து மாலை 4 வரை நமக்காக வர்ணஜாலம் நிகழ்ச்சி தான் காத்திருக்கிறது. வர்ணஜாலத்தில் எந்த மாதிரி பாடல்கள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவும் கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு முறையில் தான் இருக்கக்கூடிய ஒரு அணிவகுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போது வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு பிரிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. ஜூன் மாதம் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மழை பெய்யக்கூடிய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துடும். இருந்தாலும் வெயில் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமாக பல விஷயங்களை பண்ணுவோம். அதில் முக்கியமானது, ரொம்ப எளிமையானது, இயற்கையானது அப்படின்னா இளநீர். இளநீர்லாம் குடிக்கிறவங்க நிறைய பேர், வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ, வண்டியில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கன்னா எங்கேயாவது ஒரு இளநீ கடையை பார்த்தோம்னா நிறுத்தி ஒரு இளநியை குடிச்சிட்டு, அந்த மாதிரி வாட்டர் மெலன், அதாவது தர்பூசணி, இந்த மாதிரி இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் குளுமையைப்படுத்திய வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் குளுமைப்படுத்திட்டு தான் நம்ம போவோம். அதே போல் இப்போ இங்கே பாடல் மூலமாக உங்களுக்கு ஒரு இளநீரை நான் கொடுக்குறேன், கேட்டு குடித்து மகிழுங்கள்.

0: கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் வைரமுத்துவனுடைய வரியில் பரத்வாஜினுடைய அட்டகாசமான இசையில் அட்டகாசம் படத்திலிருந்து அந்த அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: மூன்று மணி 6:22 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கடந்த பாடல்ல இளநீர் கொடுத்தோம்ல, அந்த இளநீரை அப்பவே குடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு குளுமையா இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் காஞ்சி ரொம்ப காலம் கழிச்சு, அதாவது தேங்காயா மாறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்பயும் அதே இளநீரோட டேஸ்ட்டு, அதாவது அந்த தேங்காயினுடைய தண்ணியினுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இளநீர் போல இருக்குமான்னா கொஞ்சம் வச்சுக்கலாம். சரி, எதுக்கு இப்போ அந்த பக்கம் போறேன்னா, அந்த இளநீர் வந்து கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் காலம் கடந்து போச்சுன்னா தேங்காயா மாறுதில்ல, அந்த தேங்காயை உரிச்சு பார்த்தோம்னா மூணு கண்ணு இருக்கும்ல, அந்த தேங்காய் மூடியில மூணு கண்ணு இருக்கும். அந்த மூன்று கண்ணு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல மூன்று கண்கள் உடைய ஒருவர் ஒரு அந்த பாட்டை எனக்கு கொடுத்துருக்காரு, அந்த பாட்டை தான் இப்போ நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. அது எந்த பாட்டு கேட்டிருக்கோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் வைஷாலி குரல்களில் விஜயனுடைய வரியில வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் சந்திரமுகி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
2: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
3: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
2: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்-இன் வர்ணஜாலம்.
0: மணி 13:40 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் இருக்குல்ல, வாகனங்கள் இல்லாட்டி இந்த மின் விசிறிகள், அதாவது சுழலக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட், ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு வேகமாக சுழல்கிறது சுற்றுகிறது அப்படிங்கிறத வச்சு ஒரு கணக்கீடு வச்சு தான் அது அந்த மீட்டர்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் வண்டி ஓடி இருக்கு, ஃபேனோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். சரி, இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுற்றுகள் சுற்றுகிறது அப்படிங்கிறத அப்படியே இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாட்டில் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 நொடி நேரத்தில் கோடி முறை வந்து பார்க்குற, 5 செகண்ட் தான் டைமு, ஆனால் அதுக்குள்ளே கோடி வாட்டி என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி முடியும்? 5 செகண்டில் நம்ம தலையை திருப்பி திருப்பி திருப்பி 5 வாட்டி பார்க்குறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் கோடி வாட்டி பா சூப்பர் வேற லெவலில் கேட்டுருவோம் பாட்டில். இன்னும் வேற என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாட்டு இதோ

0: கே கே சாதனா சர்க்கம் குரல்களில் விவேகாவினுடைய வரியில யுவன் சங்கர் ராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த இதமான பாடல் தாஸ் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி HTTP

0: www.prasarbharathi.gov.in/nipp.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
3: மூன்று மணி 21 நிமிடம். இம்மூன்று நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இணையவழியில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த ஆர்பிஎம் பத்தி சொன்னல, எவ்வளோ வேகமா இருந்தா 5 நொடியில கோடி முறை பார்க்க முடியும். ஒருவேளை எதிர்காலத்துல அந்த மாதிரி ஏதாவது இயந்திரங்கள் கண்டுபிடிச்சாதான் முடியும் போல இருக்கு. பட் பரவாயில்ல, அதாவது காத்து காத்தை விட வேகமா, எதை விட வேகமா அப்படின்னு சொல்லிட்டுலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு சுவாசிக்கிறதுக்கு காத்து இருக்குல்ல, எனக்கு ஒரு காற்று, உங்களுக்கு ஒரு காற்று, நான் இருக்குது. இந்த உலகம் ஃபுல்லாக காற்று எல்லோருக்கும் பொதுவானது, நமக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானது. அதனால் எல்லாத்தையும் நாமளே எடுத்துக்கக்கூடாது, அவைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். சரி, அது ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்னா ஆமாம். அதே போல் மேகங்கள் இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பாரபட்சம்லாம் பார்க்குறது இல்லை. ஏதாவது ஒரு ஏரியா பக்கத்து போச்சுன்னா அங்கே எல்லா மழையும் கூட்டிகிட்டு போயிடும். அடுத்த நாள் அடுத்த ஏரியா பக்கம் எங்கே போகுது அங்கே கூட்டும். இந்த ஏரியாவுக்கு போகணும் இந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் முடிவு பண்ணலாம், அது போகிறதில்லை, அதனுடைய போக்கிலே போகிறது, அவ்வளோதானே. அதே போல் இன்றைக்கி கோடையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு இயல்பு, ஒரு இயல்பான வெயில் காலம் இனிமேல் வர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் இலையெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மரங்களில் உதிர்ந்து போய் அப்படியே ஒரு மாதிரி இலை உதிர்காலம் மாதிரி ரொம்ப மரமே பார்க்கறதுக்கு சோகமாக இருக்கும். அப்புறம் மழை பெஞ்சதுன்னா மறுபடியும் குழு குழுன்னு வந்துடும். அதாவது கோடையில் இலை உதிரும், அப்புறம் திரும்ப வசந்தங்கள் வரும். இந்த மாதிரி வசந்தங்கள் வந்தப்புறம் அந்த மரத்தில் நிறைய பறவைகள் வரும். அந்த பறவைகளில் முக்கியமான பறவை குயில், அதெல்லாம் வந்து பாட்டு பாடும், நம்மளா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க கேட்டுருவோம். பாடல் இதோ

0: எஸ்பிபி சரண், கல்பனா, குரல்கள்ல பழனி பாரதியினுடைய வரியில, தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்களுடைய இதமான இசையில, மாயாவி படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. agnchn1@gmail.com.

102.3 FM. வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம். மூன்று மணி 21:33 33 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த கசப்பான டானிக்லாம் கொடுக்கும்போது ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டாக இனிப்பாக எதையாவது கொடுத்து அப்படி ஏமாத்துவோம்ல, இல்லை இனிப்பாக கொடுக்குற மாதிரி கொடுத்து கசப்பு மருந்து ஊற்றுவோம். நிறைய சோசியல் மீடியாக்களில் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி வீடியோக்கள் போகும். ஏதாவது ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை கண்ணை முடிக்க, பாப்பா தம்பி நீ கண்ணை முடிக்க, உனக்கு நான் ஒன்று கொடுப்பேன் என்னன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதாவது ஸ்வீட்டான பொருள் சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சிக்கிட்டு ஆணும் வாயை திறக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு டானிக்கு

சூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லை. இந்த மாதிரி ட்ரிக்லாம் நம்ம உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் ஏகப்பட்ட முறை பண்ணியிருப்பீங்க, இல்லை எதிர்காலத்தில் பண்ணலாம். ஓகேங்களா, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரி ஒரு கசப்பான மருந்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு விஷயத்தை கொடுத்து அதை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து சின்ன வயசில் பண்ணுறது ஒரு வகை. இன்னொன்று, பெரிய ஆளுங்களுமே கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டானிக் ரொம்ப கசக்குதுப்பா, எதையாவது கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. சரி, இப்போ எதுக்கு அந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா, இப்போ ஹீரோவுக்கு இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் இப்போ சொன்ன விஷயத்த கொஞ்சம் அப்படி தொடர்புபடுத்தி யோசிச்சு பாருங்கள். இப்போ வேப்பலை இருக்குல்ல, வேப்பலை அதை வாயில் போட்டோம்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும்ல. ஆனால் திடீர்னு அந்த வேப்பலை இனிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இனிக்குதுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன் இனிக்குது கேட்டுருவோம்.

0: கார்த்திக் கல்யாணி குரல்களில் யுகபாரதியினுடைய வரியில வித்யாசாகரனுடைய இதமான இசையில எம் மகன் படத்துக்காக அந்த இதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும், அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது, அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது, எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது, உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது, நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 37:37 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ சமூக வலைத்தளத்துல பார்த்தது, அதுல ஒரு குழந்தை, அதாவது அக்கா தம்பி இருப்பாங்க இல்லையா, அதுல அக்கா பொண்ணுக்கு, அக்காவோட குழந்தை ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பேசக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இப்ப அந்த குழந்தை அம்மாவோட தம்பி கிட்ட, அதாவது மாமா கிட்ட பேசுது, மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கு சொல்கிறா தங்கம் அப்படின்னு அவரு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பாப்பா ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அவரும் அப்படியே புலகாங்கிதை அடைஞ்சு பூரிச்சு போய், அப்படியா சொல்கிற, உண்மையாவா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாப்பா சிரிச்சுக்கிட்டே இல்லை போய் சென்னை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்க பார்க்க இன்னும் அழகாக சிரிக்கும், அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல போய் தானே சொல்லிச்சு, அது உண்மையை சொல்கிறேன்னு நினச்சி அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், பட் பாப்பா போய் தான் சொல்லிச்சு அப்படிங்கிறத சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. இப்போ அப்படியே உல்ட்டாவா இங்கே ஹீரோ ஹீரோயின்ட்டு அதையே சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: கே கே கண்மணி குரல்களில் வைரமுத்துவனுடைய வரியில் பரத்வாஜினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் திருட்டு பயலே படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 45 நிமிடத்தை தொட்டு இரண்டு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடலுக்கு முன்னாடி சொன்னால அந்த டானிக்

குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏமாற்றுவோம் குழந்தைங்களை அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதே போல் இங்கே மருந்துகளே இல்லாத ஒரு தேசம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, மருந்துகளே இல்லை அப்படின்னா அந்த தேசம் நோயில்லாத தேசமாக இருந்தால் தான் மருந்துகள் இல்லாத ஒரு தேசமாக இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பாட்டுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு தேசத்தில் திடீர்னு நான் போனேன் அப்படின்னா ஒருவேளை எனக்கு மருந்து தேவைப்பட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. யோசிச்சு இன்னொன்று சொல்கிறாரு, உன்னுடைய மைவழி பார்வைகள் போதும், எனக்கு மருந்துகள் கூட தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஸோ என்ன மாதிரி விஷயத்தை பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்கள்ல வைரமுத்துனுடைய வரியில ஏஆர் ரஹ்மானுடைய இதமான இசையில அந்த அருமையான பாடல் வரலாறு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
1: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
3: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 53 20 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில நண்பர்கள் முகநூல்ல போட்ட கருத்து பதிவுகளை என்னன்னு கொஞ்சம் பாத்திரலாம், படிச்சிடலாம். ரங்கராஜன் தியாகராஜ நகர் அங்கேருந்து வந்திருக்காரு. தித்திக்கும் மதிய வணக்கம் போட்டு பாடல்கள் இனிமையாக இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு பிரபாகரன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்கள்லாம் இசை ஓவியம் படைத்து கொண்டிருக்கிறது, நாங்கள்லாம் அப்படியே கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கோம், வானத்தில் இசை ஓவியம் வந்துட்டுருக்கிற மாதிரி போட்டிருக்காரு. பர்வத விருதினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பொள்ளாச்சி இளநீர், அதுக்கப்புறம் சந்திரமுகி படத்துலேருந்து வந்த அந்த பாட்டு எல்லாம் சூப்பருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சியில் இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. அமுதா அவங்களும் இணைந்து கேட்குறாங்க, கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலம் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பர்வதவர்தினி அவங்க வீட்டிலலாம் வடை கடை சுட்டிருப்பாங்க போட்டிருக்கு, அந்த வடையெல்லாம் ஒரு கிண்ணத்தில் வச்சு பவுலில் வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க, டீயோடு வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறதுக்குன்னே அவங்களாம் இருக்குது, இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஜாங்கிரியா ஜிலேபியான்னு தெரில, அதுவே பெரிய கன்ஃபியூஷன் ஆகும், இந்த இடத்துல அதையும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் பாடல்கள் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பிரபாகரன் சக்கப்போடு போட்டாலே பாட்டு, அந்த பாட்டு வந்து தாளம் போட வைக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு வீரராகவன் மாதவரத்துலேருந்து வர்ணஜாலம் தந்த வண்ணக்கோலம் பொள்ளாச்சியிலணி ருசித்தும் சந்திரமுகியின் சாதகம் ரசித்தும் சொக்குப்பொடி தூவியதை மகிழ்ந்தும் சக்கைப்போடு பாடல்களில் இணைந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இம்மு இம்மு அப்படின்னு முடிகிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காரு. ஓகே, நல்ல முயற்சி. அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க, மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நாங்களும் இணைஞ்சிருக்காங்க, கடவுள் தந்த அழகிய வாழ்வு பாட்டுக்கு பாருங்க, சூப்பரோ சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. போரூர் பொன்ராஜ் வணக்கம் அருமை அப்படின்னு இருக்கிறாங்க. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி மாலை வேளையில் பாடல்கள் இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். 3:55 வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டியாச்சு. நிறைவா அதாவது திருநெல்வேலிக்கு அல்வாவா, பழனிக்கே பஞ்சாமிரதமா அப்படின்லாம் நாமளும் பேசியிருப்போம். அதாவது நாம ஒரு

பெரிய ஆளாக இருப்போம். நமக்கே அது என்ன யோகி பாபு ஸ்டைலில் சொல்லணும்னா, எனக்கே விபூதி அடிக்கிறேன்னு ஒரு சமீபத்தில் வந்த ஒரு படங்களில் சொல்லியிருப்பார். அதாவது நாம் ஒரு பெரிய ஆளாக இருப்போம், நம்மக்கிட்டே ஒரு வித்தையை, குறிப்பிட்ட வித்தையை நம்மக்கிட்டே காட்டுவாங்கல்ல, இல்லை நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு நம்மக்கிட்டே காட்டுவாங்கல்ல, அப்படிலாம் சொல்லும்போது இந்த மாதிரி சூழல்கள் நம்ம சொல்லுவோம். இந்த பாட்டில் அந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, மருதாணி நாம் வைக்கலாம், மருதாணி தோட்டத்துக்கே மருதாணி வைக்க முடியுமா அப்படின்னு பாட்டில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: பென்னி டயால், அர்ச்சித், தர்ஷனா குரல்களில் பா விஜயனுடைய வரியில், ஏஆர் ரஹ்மானுடைய ஆட்டமோடக்கூடிய இசையில், அழகிய தமிழ் மகன் படத்துக்காக அந்த அற்புதமான பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: இனி தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து

விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கோயில்களில் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 4:03 இந்த மணித்துளிலிருந்து மாலை 5 வரை நாம் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதுல தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் நாம வந்து இன்னைக்கு ஆடவிருக்கிறோம். என்னப்பா தமிழில் விளையாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 6 தலைப்புகளில் உங்களுக்காக நான் கேள்விகளை சும்மா அள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எளிமையாகவும் இருக்கும், கடினமாகவும் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தலைப்பையும் சொல்லுங்கள். எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அதையும் நீங்களே சொல்லிடுங்க. என்னென்ன தலைப்பு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. 2 தலைப்பு வார்த்தைகளில் ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது. 3 தலைப்பு அதே வேற்றுமை வச்சு கண்டுபிடிக்கிறது. 4 தலைப்பு குறிப்பறிதல். 5 தலைப்பு சரியா தவற. 6 தலைப்பு கணித ஆட்டம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆட்டமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அழைக்க வேண்டிய எண்களை உங்களுக்காக நான் சொல்கிறேன். 2952085353 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் இருக்கிறது 2838989871. அதாவது 2952085353 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னும் ஒரு நம்பர் 2838989871 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க. வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டு குறிக்க மாட்டாதீங்க, வேறு யார்ட்டாக பேசிட்டுப்பீங்க. இல்லாட்டி நிகழ்ச்சியில் ஒருவர் இணைவதற்காக வந்திருக்காங்க, கேட்டுருவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரை எங்கிறது கூப்பிடுங்க, பேர் சொல்லுங்கள் சார். நூறு
2: வணக்கம். திருநெல்வேலூர் கணபதி சார்.
1: திருநெல்வேலூர்ல கணபதி சொல்லுங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: சரியா தவறா பார்க்கலாம்.
1: சரியா தவறா. ஓகே, எளிமையா கடினமா? எப்படி வேணாலும். ஓகே, உங்களுக்காகவே ரொம்ப எளிமையா. அப்ப அன்னதினம் நம்ம அதை சந்திக்க கூடிய ஒரு விஷயம் தான் கொசு, இருக்கு இல்லையா கொசு. கொசு கடிக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அந்த எங்க கடிச்சதோ அந்த இடத்துல கடுமையான ஒரு அரிப்பு இருக்கும், சின்னதா தடிப்பு கூட உண்டாகும். அது உண்டாகுது, பாத்துருக்கீங்களா? அது வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். கொசு நம் ரத்தத்தை குடிக்கும் போது நம் உடலில் செலுத்தும் அதனுடைய எச்சில் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா? ஆமா, அதாவது அது கடிச்ச உடனே நமக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு அரிப்பு வரும், அதுக்கப்புறம் அந்த இடமே தடிச்சு போயிரும், பாத்துறீங்களா? அதுக்கு காரணம் அது தன்னுடைய எச்சிலை நம்ம உடம்புல செலுத்துது, அதனாலதான் அப்படி ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா?
2: சரிதான் சார்.
1: சரிதான் சொல்றீங்க. எப்படியா, ஏதாவது தெரியுமா இல்ல குத்துமைப்பா சொல்றீங்களா?

0: எத்தனையோ வாட்டி கொசு கடிச்சுக்குது அதை சொல்றீங்க. ஓகே, எல்லா கொசு கடிக்கும் போது நமக்கு அந்த இடத்துல வீங்கி போயிருதா இல்ல குறிப்பிட்ட கொசு கடிக்கும் போது தான்
1: வீங்குதா?
0: கொஞ்சம் வீங்குது. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரி சார். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். அதுக்கான காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரத்தம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் எப்பயுமே திரவமாக இருக்கும், ஆனால் காற்றில் படும்போது உறைஞ்சி போயிடும். நம்ம ஏதோ ஒரு காயம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது உறையக்கூடிய பண்பு இயல்பிலேயே இருக்கிறது. கொசு இப்போ கடிக்கும் போது நம்ம தோலை தொலைச்சிட்டு ஓட்டை போட்டு கடிக்குது. இப்போ அந்த இடத்துல காற்று படும்போது அது உறைஞ்சி போயிடுச்சுன்னா கொசுவால் எப்படி அதை குடிக்க முடியும்? ஸோ லிக்யூடாக இருந்தால் தான் அதோடைய ஊசி மூலமாக உறிஞ்ச முடியும். திரவமாக இருந்தால் தான் அதால் குடிக்க முடியும். உறைஞ்சி போயிடுச்சுன்னா அதால் ஒன்றுமே பண்ண முடியாது, மாட்டிக்கிறோம், நாமளும் போட்டு அடிச்சிருவோம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் தன்னுடைய எச்சில் உமிழ்நீரில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிறப்பு விஷயம் இருக்குது. அந்த உமிழ்நீர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை உறையாமல் இருப்பதற்காக ஒரு விஷயத்தை செய்கிறது. அந்த உறையாமல் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அதில் இருக்குது. அந்த பொருள் தான் ரத்தம் உறையாமல் அதே நேரத்தில் பைப்பு போட்டு உறிஞ்ச உறிஞ்ச வந்துகிட்டே இருக்கிற மாதிரி அந்த செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் அது எப்போ எந்திரிச்சு போதோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த இடத்துல அந்த கடித்த இடத்துல அந்த எச்சில் காரணமாக நம்ம உடம்பு வந்து ஆஹா ஏதோ புதுசாக ஒரு பொருள் நம்ம ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படின்னு நம்ம உடம்பு என்ன பண்ணும், அதை எதிர்ப்பதற்கு சில வேலைகளை பண்ணும். அதுதான் அந்த இடத்த தடிக்கிறது, வீங்கிறது, அப்புறம் நம்ம கறிக்கிறது, இதெல்லாம் சரிங்களா? இதுதான் அதுக்கான காரணம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் இணைகிறார். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், நூம்பலில் இருந்து ஹேமா. வாங்க மேம், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
2: கணிதம். கணிதம் சார்.
0: கணிதம் எளிமையா கடினமா?
2: தெரிஞ்சதா சொல்றேன்.
0: தெரிஞ்சதா சொல்றேன். ஓகே, உங்களுக்காகவே மீடியமா வச்சிருக்கேன். இப்ப நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அந்த கம்பெனியோட இந்த மாசத்து லாபம் இல்ல போன மாசம் லாபம் வச்சுப்போம், கிடைக்கக்கூடிய லாப தொகை இருக்குல்ல, உங்க பார்ட்னர் விட உங்களுக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்கும்?
2: 2% கூட கிடைக்கும்.
0: 2% கூட கிடைக்கும். நான் தான் 20,000 ரூபாய் சொல்லிட்டேன், அப்படி சொல்லுங்க. 2% அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு அமௌண்ட்ல சொல்லுங்க.
2: நீங்க திடீர்னு எவ்வளவு கிடைக்கணும்?
0: அமௌண்ட் கிடைச்சா சந்தோஷமா இருக்கு. 20,000 சொல்லிட்டேன். இப்ப நீங்க வந்து கணக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா டக்கு டக்குன்னு போடுங்க. இப்ப மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? வாழ்த்துகள். அவ்வளவுதான், அவங்களே சொல்லிட்டாங்க, இப்படிதான் விளையாட்டு. கணக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஈஸியா இருக்கும், ஆனா நீங்க முயற்சி பண்ண ரெடினா உங்களுக்கு உதவுறதுக்கு நானும் ரெடி. இப்போ அட்டகாசமான பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம்.
3: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: அனிருத் ரவிச்சந்தர், நீதி மோகன் குரல்கள், சிவகார்த்திகேயன் வரியில டி இமானினுடைய அற்புதமான இசையில அந்த அட்டகாசமான பாடல் நம்ம வீட்டு பிள்ளை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
4: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31st.
5: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
4: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
5: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

4:15:25 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டம்

0: நேரத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து இணைய வந்திருக்கும் நண்பர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
0: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும், வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க.
1: ஆமா, வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்
0: சொல்லுங்க. சந்திரசேகர் சார் சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு சரியா தவறா?
0: சரியா தவறா, எளிமையா கடினமா?
1: எளிமையாவே கொடுங்களேன்.
0: எளிமையாவே, ஓகே. கொரில்லாக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரில்லா சிம்பான்சிலா?
1: கொரில்லா சிம்பான்சி,
0: ஆமா. அதான் குரங்குகள், மனுஷ குரங்கு, ஓரளவு மனுஷன் போல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய குரங்குகள். அந்த குரங்குகளை பத்தி தான் இப்போ ஒரு விஷயம், அதை நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, மனிதர்களுக்கு எப்படி கைரேகைகள் இருக்கிறதோ அதே போல அந்த கொரில்லாக்கள் சிம்பன்சிகளுக்கும் கைரேகைகள், மனிதர்களைப் போல தனித்துவமான கைரேகைகள் இருக்கிறது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மனுஷங்களுக்கு இருப்பது போல அவைகளுக்கும் தனித்துவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். அவற்றை வைத்து ஒரு குரங்கை மற்றொன்றிலிருந்து துல்லியமாக வேறுபடுத்தி அறிய முடியும். இது சரியா தவறா? அதாவது மனுஷங்களைப் போலவே அவைகளுக்கும் கைரேகைகள் இருக்கிறது, தனித்துவமானது, ஒவ்வொன்றுக்கும் யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
1: சூப்பர்,
0: கூடுதல் தகவல் அது, அருமை. சரியான பதில், காரணமும் கூட மிகச்சரி. வாழ்த்துகள். இன்னும் எதா இருந்தா சொல்லுங்க, அது கூட தகவல் இருந்தா சொல்லுங்க.
1: அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே விழாம பிடிக்கிறதுக்கும் அந்த கைரேகை அப்படிங்கறது இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: அருமை, அருமை.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த சர்வைவலுக்கு அந்த இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கறதும்.
0: சூப்பர்,
1: கூடுதல் தகவல்.
0: சூப்பர் சூப்பர், அட்டகாசம் கலக்கிட்டீங்க சந்திரசேகர் சார். வாழ்த்துக்கள், பதிலும் சரி காரணமும் சரி. நன்றி
1: நன்றி
0: நன்றி. அவர் சொன்ன மாதிரி தான், அதாவது கைரேகை அப்படிங்கிறது உண்மையிலேயே மனிதர்களுக்கு எப்படி தனித்துவமாக இருக்கிறது, குரங்குகள் அந்த நம்ம சொன்ன கொரில்லாக்கள் சிம்பான்சிகளுக்கும் தனித்துவமாக இருக்கிறது. அதை ஒவ்வொன்றையும் யூனிக்காக, அதாவது தனித்துவமாக அடையாளம் காண அது உதவுகிறது. அதே நேரத்தில் அது கைரேகைகள் எதற்காக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருந்தார். அதாவது மரங்களில் ஏறும்போது அந்த கைரேகைகள் தான் ஒரு பிணைப்பு கொடுக்குது, அதாவது பிடிச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு உறுதியாக இருக்கிறது. மேடு பள்ளங்கள், கைரேகைகள் மேடு பள்ளங்கள் இருக்கு இல்லையா, உராய்வு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த கைரேகைகள் உதவுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தானா அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த கைரேகைகள் மூலமாக பெரிய குரங்கு இனங்கள் அந்த சிம்பான்சி, ஒராங்குட்டான், விரல் நுனிகளில் பார்த்திங்கன்னா தோல் வரம்புகள், அதாவது டெர்மோகிளைஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெர்மட்டோகிளைஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று, ஒரு குரங்கோட இன்னொரு குரங்கு எப்போவுமே கிராஸ் ஆகாது, நிச்சயமாக தனித்துவமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. பிடிப்புத்திறன், அதான் இப்போ அவர் சொன்ன மாதிரி பிடிப்புத்திறன், ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ என்ன நழுவிடாமல் ரொம்ப பிடிப்பு, ரொம்ப உறுதியாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப பயன்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
2: எம்டி ரவிச்சந்திரன், ஸ்ரீநகர் அம்பத்தூர்.
0: எம்டி ரவிச்சந்திரன் அம்பத்தூர்ல இருந்து சொல்லுங்க சார். உயிரினங்களின் தோற்றம் அங்க போயிட்டீங்க நீங்க.
2: என்ன
0: தலைப்பு வேணும் அதை நீங்க சொல்லுங்க. என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு.
2: என்ன
0: தலைப்புன்னு சொல்லுங்க, அதுல நான் உங்களுக்கு கஷ்டமாவே கேக்குறேன். என்ன தலைப்புன்னு சொல்லுங்க. ஆறு தலைப்புகள்ல என்ன வேணும், சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதா, ஒற்றுமையா, வேற்றுமையா? முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்கிறேன், இது கஷ்டமா ஈஸியா அப்புறம் நீங்க சொல்லுங்க. உலகின் மிக உயரமான தபால் நிலையம், ஹையஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் இன் தி வேர்ல்ட், இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கறது தான் கேள்வி. நாலு ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷன் லடாக், இரண்டாவது ஆப்ஷன் சிக்கிம், மூன்றாவது ஆப்ஷன் ஹிக்கிம், இமாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய ஹிக்கிம், நான்காவது ஆப்ஷன் ஊட்டி. எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். லடாக்கான்னு கேக்குறீங்களா?
2: ஒரே
0: ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், சொல்லுங்க பாப்போம். இல்ல அதுவும் இல்ல, நீங்க இரண்டு வாய்ப்புகளையும் முடிச்சிட்டீங்க, இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஹிக்கிம், ஹிக்கிம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இன்னொரு நண்பருக்கு அதை நகர்த்த முடியாது. ஹிக்கிம் அப்படிங்கிறது இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய

0: ஸ்கீம், அதுதான் வந்து உயரமான தபால் நிலையம். சரிங்களா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நன்றி. இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிதி அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் ஹிக்கிம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14,567 அடி உயரத்தில் அந்த தபால் நிலையம் அமைந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள்கிட்ட ரொம்ப பிரபலமானது. சொன்ன மாதிரி இமாச்சல பிரதேசம் லஹால் ஸ்பிதி அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இது வந்து அமைந்திருக்கிறது. உயரமும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1, 7, 2, 1, 1, 4 அதாவது 172, 114 அதாவது 6 இலக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த 672,114 அப்படிங்கிறது தான் அந்த பின்கோடு, போஸ்டல் அஞ்சல்ஸ் நம்பர், அஞ்சல் குறியீடு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த நம்பர். இது 1983 நவம்பர் 5 நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க சார்.
1: வணக்கம். மூலக்கடை அருணாச்சலம்.
0: மூலக்கடை அருணாச்சலம், சொல்லுங்க சார். எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
1: என்ன
0: தலைப்பு?
1: கணக்கு.
0: கணக்கு, ஓகே. எளிமையா வேணுமா கடினமா வேணுமா உங்களுக்கு? ஓகே, எளிமையாவே கொடுக்குறேன். எளிமையாவே கொடுக்கணும்னா அந்த பங்கு பிரிக்கிற மாதிரியே சொல்லட்டுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சரி, கடை, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்க கடையில அரிசி விக்கிற கடை நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப வந்து உங்க கடையில 800 மூட்டை இருக்கு, 800 அதாவது 800 கிலோ அரிசி மூட்டை இருக்கு, ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு வியாபாரம் பண்றீங்க, இன்னைக்கு வந்து அதுல 25% வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு உங்களால விற்க முடிஞ்சது. அடுத்த நாள் நாளைக்கு என்ன பண்றீங்க, மீதம் இல்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ இப்ப இன்னைக்கு வித்தது போக மீதி நாளைக்கு இருக்கிற ஸ்டாக்ல 20% விற்கிறீங்க. இப்ப விற்கப்படாமல் எஞ்சி இருக்கும் மூட்டைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? அதாவது மறுபடியும் சொல்ற கணக்க, உங்ககிட்ட மொத்தம் 800 கிலோ அளவுல இருக்கக்கூடிய அரிசி மூட்டைகள் இருக்கு, இல்லாட்டி 800 மூட்டை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 800 மூட்டை இருக்கு, 800 மூட்டையில 25% இன்னைக்கு நீங்க வித்துட்டீங்க, அப்புறம் நாளைக்கு தான் மறுபடியும் வியாபாரத்தை கண்டினியூ பண்றீங்க, நாளைக்கு என்ன மீதி இருக்கோ அதுல 20% விக்கிறீங்க. இப்ப உங்க இந்த இதை இதை தாண்டி உங்கள்ட்ட மீதி எவ்வளவு ஸ்டாக் இருக்கும், எவ்வளவு இருப்பு இருக்கும், எத்தனை மூட்டைகள் இருக்கும் சொல்லுங்க.
1: 480
0: எப்படி போட்டீங்க டக்கு டக்குனு சொல்லுங்க, மிகச்சரியான பதில், வாழ்த்துக்கள். முதல்ல சொல்லுங்க.
1: ஆமா, அது வந்து அஞ்சால் வகுத்தா 120.
0: ஓகே,
1: இது வந்து 20% 600 போச்சுன்னா 600.
0: ஓகே, இல்ல எனக்கு முதல்ல அந்த 800 இருந்து ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கும் புரியணும் இல்லையா, அங்கிருந்து வாங்க. 800 மூட்டை இருக்கு, 800 மூட்டை 25% அப்படிங்கிறது என்னன்னு
1: சொல்லுங்க. ஆமா, 25%, அதுல வந்து 8ல ஒரு பங்கு வந்து போயிடுச்சுன்னா 25% போச்சு,
0: கால் பங்கு அப்படிதானே
1: போச்சுன்னா, கால் பங்கு போச்சுன்னா
0: 600. 200 மூட்டை போச்சுன்னா 600 மூட்டை, இதுதான் இன்னைக்கு மீதி இருக்கிறது. அந்த 600 மூட்டையில நாளைக்கு என்ன பண்றீங்க?
1: 400 மூட்டையில நம்ம அதை அஞ்சால
0: 20%. ஆமா, 20%, அதை வந்து நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, என்ன சேல்ஸ் பண்ணி அதுல எவ்வளவு மீதினு கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. 120 மூட்டைகள், சரியா? மிக சரியான பதில், வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்க. நன்றி. அவ்வளவுதான் கணக்கு. இந்த மாதிரி விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய விளையாட்டு விடலாம். இப்போ அழகான ஒரு பாட்டு.

0: பசங்கனாலே கெத்து
1: தானபாக்குமா.
2: சிவகார்த்திகேயன் பறவை முனியம்மா குரல்களில் ஆர் டி ராஜாவினுடைய வரியில் அனிருத் ரவிச்சந்திர அவருடைய அட்டகாசமான இசையில் மான் கராத்தே படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
3: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
4: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
3: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
4: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
3: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
4: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 21:29 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், சொல்லுங்க, யாரெங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார். கே இஸ்முஸ், உங்க பேரை மட்டும் மறுபடியும் சொல்லுங்க. அந்த இடத்துல காத்து சவுண்ட் கேட்டுருச்சு, சரியா கேட்கல. இன்னும் ஒரே ஒரு முறை உங்க பேர் மட்டும் சொல்லுங்க சார். சுப்பிரமணியன் சார் வீட்டுல ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உட்காரும் போது தன்னுடைய ரெண்டு முன்னாடிக்கு இருக்கக்கூடிய அந்த கால்களை

0: ஒன்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் பாத்திருக்கீங்களா?
1: ஆமா சார்.
0: ஆ, அப்படி தேய்க்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொல்ல போறேன், அது சரியா தவறான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த ஈக்கள் அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று தன்னுடைய முன்னங்கால்களை தேய்த்து கொள்வது அந்த கால்களில் உள்ள சுவை ஏற்பிகள், அதாவது டேஸ்ட் ரிசெப்டர் அப்படின்னு ரிசெப்டர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அதை வந்து சுத்தப்படுத்தி உணவின் சுவையை துல்லியமாக அறிவதற்காகத்தான் அப்படி தேய்க்கின்றன அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சரியா தவறா?
1: சரி.
0: சரி அப்படின்றீங்க?
1: ஆமாம் சார்.
0: எப்படி ஒரு குத்துமைப்பாக சொல்கிறீங்களா இல்லை ஏற்கனவே ஏதாவது தெரியுமா காரணம் இருக்கா?
1: நீங்கள் சொல்கிற காரணம் தான் சார்,
0: நான் சொன்ன காரணம் தான் அப்படின்றீங்க. ரெண்டுமே சரி. சரி என்பது மிக சரியான பதில் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் காரணத்தையுமே சொல்லிட்டேன், அதனால மிகச்சரியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த விஷயத்தை. ஆமா, சரி என்பதுதான் சரியான பதில். அது பார்த்தீங்கன்னா ஈக்களுக்கு பெரும்பாலும் சுவை உணர்வது வாயில இருந்தாலுமே கூட தான் உண்ணக்கூடிய பொருள் வந்து உணவா விஷமா இல்லை வேற ஏதாவது வித்தியாசமானது நம்ம சாப்பிட போறோமா அப்படிங்கிறத காலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட் ரிசெப்டர்ஸ் மூலமா முதல்ல ஒரு பிரைமரி டெஸ்டிங்கை பண்ணிக்கும். முதல்ல இது வந்து சரியா, இது சாப்பாடு தானா, அதை நம்ம சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறதுக்கு அந்த சுவை ஏற்பிகளை வந்து சுத்தப்படுத்தி எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா முதல்ல எங்கேயா ஒரு மோசமான இடத்துல உட்காந்துட்டு மறுபடியும் இங்கே உட்காந்தா அதே அது அந்த உணவும் இந்த உணவும் ரெண்டு இடத்துல சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சாப்பாடு பழம் முதல்ல ஒரு மாம்பழத்தில் உட்காருது, அடுத்து வேற எங்கேயா உட்காருது அப்படிங்கிறப்போ ரெண்டையுமே தனித்து அறியணும் அப்படின்னா கையை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டா தான் அது வந்து அந்த பொருள் வந்து நல்ல தூய்மையான பொருளாக உண்ணத்தகுந்ததா அப்படின்னு அது முடிவெடுக்கிறது உதவியாக இருக்கும். அதனால் கையை எப்போவுமே தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி, வாங்க சார். என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: கணிதம்.
0: கணிதம் எளிமையா கடினமா? எளிமையாக கொடுக்கணும். ஓகே, உங்களுக்காகவே அந்த மாதிரி வியாபார கணக்கு, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி கணக்கை சொல்லிட்டா? ஓகே, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறீங்க, உங்கள் நிறுவனத்துக்காக ஒரு கருவியை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 4000 ரூபாய்க்கு ஒரு கருவியை விற்கிறீங்க.
2: விற்கிறேன்.
0: ஆமாம், ஒரு கருவியை நீங்கள் தயாரிக்கிறீங்க, தயாரித்து 4000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க. தயாரிப்பு செலவு 2500 ரூபா.
2: தயாரிப்பு செலவு 2500 ரூபா.
0: ஆமாம், என்ன கருவிங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் மனசில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி இப்போ நான் வந்து ஒரு டிவின்னே வச்சுக்கோங்க, டிவி இல்லை டெலிவிஷன் ரேடியோ அப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 4000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க, அப்படி விற்கும் போது உங்களுக்கு தயாரிப்பு செலவு 2500 ரூபாய். அப்புறம் உங்களுக்கு விற்பனை வரி, இன்னும் பல செலவுகள்லாம் இருக்குது, அதுக்காக ஒரு 500 ரூபாயை நீங்க கழிக்கணும். அதுல இல்ல, நான் மொத்தமா சொல்லிடுறேன், கணக்க முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க கண்டுபிடிங்க. ஸோ 4000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க, அதனுடைய தயாரிப்பு செலவு 2500 ரூபாய், நிறுவனம் விற்பனை வரி மற்றும் பிற செலவுகளுக்காக 500 ரூபாய் கழித்து கொண்டால் ஒரு கருவியின் மீதான நிகர லாப சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுதான் கேள்வி.
2: 1000 ரூபாயா?
0: சூப்பர். எனக்கு எப்படி எனக்கு எனக்கு எப்படி கணக்கு போட்டீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. அந்த லாப சதவீதம் என்னன்னு எனக்கு சொல்லணும் நீங்க, அதுதான் கேள்வி.
2: 4000 ரூபாய் விற்பனை செலவு, அதுல வந்து 2500 ரூபா வந்து கழிச்சா 1500 ரூபா ஆகுது.
0: ஓகே,
2: அது வரி வந்து 500 ரூபா கழிச்சா 1000 ரூபா ஆகுது, அவ்வளவுதான்.
0: வரி வந்து கழிச்சா 1000 ரூபா ஆகுதா?
2: ஆமா.
0: சரி, இப்போ எனக்கு அதாவது இப்போ நமக்கு மொத்தமா ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்க, உங்களுக்கு லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது கொஞ்சம் பிரிச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு சதவீதமா வேணும், கடைசியில உங்களுக்கு வந்து நிகர லாபம் எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லணும். என்னன்னா 4 பங்குல 4000 4 பங்கு, 1 பங்கு 1000, அப்ப 25%, அவ்வளவுதான், சிம்பிள முடிஞ்சு போச்சு. இல்ல நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். சரஸ்வதி பேசுறேன்,
0: சரஸ்வதி திருச்சியில இருந்து. சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது 3, குறிப்பறிதல் 4, சரியா தவறா 5, கணித ஆட்டம் 6, உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க.
3: குறிப்பறிதல்.
0: எளிமையா கடினமா? தற்செயலாக ஒரு ஆய்வக குடுவை அதாவது தரையில தவற விட்டுறாரு,

0: அவர் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்றாரு, அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குடுவையை கீழே தவறு விட்டுறாரு, அப்பதான் நான் பிறந்தேன், நான் யார் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, இப்ப ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? எல்லா ஆராய்ச்சியாளர்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதானே ஆக்சிஜன் கேஸா? இல்ல, உங்களுக்கு நான் இப்ப அடுத்த குறிப்பும்
1: கொடுக்குறேன்,
0: அந்த குறிப்பை வச்சு நீ கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கு 5 குறிப்புகள் இருக்கு, நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குறிப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, நீங்க கண்டுபிடிப்பீங்க. ரெண்டாவது குறிப்பு, அந்த பாத்திரம் உடைந்தாலும் அதன் துண்டுகள் சிதறி விடாமல் அப்படியே ஒட்டி கொண்டிருந்ததை அவர் பார்த்து வியந்தார். அதற்குள் இருந்த செல்லுலோஸ் நைட்ரேட் திரவத்தின் காய்ந்த படலமே அதுக்கு காரணம். அதாவது அந்த குடுவை வந்து கீழே விழுந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் உடைந்த துண்டுகள் பார்த்தீங்கன்னா சிதறி விழல, உடஞ்சதே தவிர சிதறி போய் விழல, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு. என்ன பொருளா இருக்கும் நீங்க கண்டுபிடிக்க முடியுது? அதாவது அதாவது கீழே விழுது, உடையுது, ஆனா சதறி விழல, என்னவா இருக்கும்? ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? செல்லுலோஸ், அதாவது திரவ செல்லுலோஸ் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு திரவம், திரவத்தினுடைய காய்ந்த படலம் அப்படின்னு வந்து அங்க சொல்றோம். இது வந்து இந்த இடத்துல நீங்க அது என்னவா இருக்கும்னு கணிக்க முடியுது. அதாவது இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ, கீழே விழுந்து போச்சு, உடையுது, செதறல. மூன்றாவது குறிப்பு கொடுக்கிறேன், நான் இன்று உங்கள் கைகளில் இருக்கும் கைபேசிகளின் திரைகளை பாதுகாப்பதிலும் வாகனங்களின் முன் கண்ணாடிகள் உடைந்து சிதறி விபத்து ஏற்படுவதை தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறேன். இப்ப ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல, நான் தான் சொல்றேன், மொபைல் போன். இன்னைக்கு மொபைல் போன்ல திரைகளை பாதுகாப்பதற்கு ஸ்கிரீன், வாகனங்களுடைய முன் கண்ணாடிகள். இப்ப ஆக்சிடென்ட் ஆகிற வண்டியில பாத்தீங்கன்னா கண்ணாடி செதறி ஓடாது, கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு அங்கேயே அப்படியே செதறி போய் உடஞ்சு, அதாவது சுக்குநூறா உடஞ்சிருக்கும் ஆனா செதறாது, பாத்திருக்கீங்களா? அதுதான் அதுதான் அதுதான் என்ன, நீங்க அவ்வளவு யோசிக்கணும். நம்ம போன், செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து கண்டுபிடிங்க, ஏதாவது கிடைக்குதா, குழு கிடைக்குதா? குறிப்பு, நான் அடிபட்டாலும் எளிதில் உடையாத அல்லது சிதறாத ஒரு பாதுகாப்பு கண்ணாடி, அதுதான் நான்காவது குறிப்பு. டெம்பர்டு கிளாஸ் அவ்வளவுதாங்க. இப்பதான் பேர் தெரியலீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். கடைசியில் கண்டுபிடிச்சிங்க, நான்காவது குறிப்புல வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. அவ்வளோதாங்க, டேம்பர்டு கிளாஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒட்டியிருப்போம். அதெல்லாம் வந்து மொபைல் ஃபோனில் பயன்படுகிறது, கூடவே வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகும்போது எங்கேயாவது போய் முட்டிட்டோம், வண்டியை முட்டிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடியெலாம் நம்ம முகத்தில் மேலே செதறிச்சுன்னா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை பெருசாகிடும். அப்படிங்கிறனால இந்த டேம்பர்டு கிளாஸ் இருக்கக்கூடிய டெக்னிக்கை இந்த அறிவியல் ஆய்வாளர் எப்படி கண்டுபிடிச்சாரோ அதை இப்போ அப்படி பயன்படுத்தி வாகனங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டு நம்மகிட்ட இருக்குது, விளையாடலாம். இப்போது பாட்டு.

0: அனிருத் ரவிச்சந்தர், ஸ்ருதிகா, சமுத்திரகலா இவங்க குரல்களில் பா விஜயனுடைய வரியில் அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுடைய அட்டகாசமான இசையில இந்தியன் டூ அந்த படத்துல இருந்து அந்த அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. வைப் பண்றங்கற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: வரும் வெள்ளிக்கிழமை 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
4: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன் ராஜன்.
3: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
4: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
3: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 46:36 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருக்கும் நபர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க மேம்.
2: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் சார்.
1: கிண்டில இருந்து விஜயா, வணக்கம் மேம், சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: குறிப்பு கொடுங்க சார்.
1: புரிதல் எளிமையா கடினமா வேணுமா? எளிமையாவே கொடுங்க சார். அதையும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமைதான், இதை நீங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருவீங்க. புரியல,
2: எல்லாரையும் நல்லா கண்டுபிடிக்க வச்சிருங்க சார்,
1: அதுதானே வேலை. சரி ஓகே, உங்களுக்கான முதல் குறிப்பு, 19 நூற்றாண்டின் மத்தியில் ஒரு ஆங்கிலேய கண்டுபிடிப்பாளர் தையல் இயந்திரத்தை வடிவமைத்த போது தையல்களுக்கு இடையே துணிகள் சுருங்காமல் இருக்க ஒரு புதிய இரும்பு பொருளை தேடிய போது நான் உருவானேன். இப்ப எதாவது கண்டுபிடிக்க முடியுதா? தையல் இயந்திரம், அங்கிருந்து யோசிங்க. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்த குறிப்பு, நான் ஒரே ஒரு சிறிய கம்பி துண்டால் வளைக்கப்பட்டு அதன் கூர்மையான முனை வெளியே தெரியாதவாறு சிறிய மூடியால், அதாவது கேப், மூடியால் மூடப்பட்டிருக்கும் தனித்துவமான வடிவத்தை கொண்டவன். இரண்டாவது குறிப்பு, பாபின் தையல் இயந்திரம் அங்கே தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா துணிகளுக்கு இடையே சுருங்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்ன, அப்ப பாபினா இருக்குமான்னு யோசிச்சுக்கோங்க. சரி, அடுத்து மூன்றாவது குறிப்பு கொடுக்குறேன். நான் ஆடைகள் தளர்வடையும் போதோ அல்லது அவசர காலங்களில் பொத்தான்கள் அறுந்து போகும் போதோ துணிகளை தற்காலிகமாக இணைக்க பயன்படும் ஒரு முதலுதவி கருவி. அவசரத்துக்கு இந்த சிச்சுவேஷன் நம்ம அனுபவிச்சிருப்போமே, எங்கேயாவது போவோம், திடீர்னு வந்து நம்ம ட்ரெஸ் ஏதாவது பட்டனோ ஏதோ ஒன்று பிஞ்சு போயிடும், அப்போ நம்ம இதை பயன்படுத்துவோமே. ஊசி நூல், ஏ வெளியே போகும்போது எல்லா இடத்துலையும் இது நம்ம கிடைக்குமா? எப்பவுமே ஊசி நூலோட தான் நம்ம இருப்போமா? அதே இன்னும் கொஞ்சம் யோசிங்க, அவ்வளவுதான், அதே தான், ஆனா கொஞ்சம் மாத்தி யோசிங்க. சேஃப்டி பின், சரியா சரியா இருக்குமா நினைக்கிறீங்களா? சேஃப்டி பின் தான், மிக சரியான பதில், வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்க. ஆனா சந்தேகமாவே சொல்றீங்க பாருங்க, அங்கதான்
2: நிக்கிறீங்க.
1: ஓகே ஓகே, பதில கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்கு? நன்றி. ஓகே, நான்காவது குறிப்பும் சொல்லிடுறேன். என் முனையில் உள்ள மூடி குத்துவதிலிருந்து விரல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதால் எனக்கு இந்த பெயர் வந்தது. அதாவது பின்னு தான், குத்துனா வலிக்கும்ல, அதுக்கு தான் மேலே அந்த கேப் இருக்கு. அப்புறம் அஞ்சாவது குறிப்பு, நான் ஆடைகளில் குத்த பயன்படும் மூடியுடன் கூடிய ஒரு பாதுகாப்பான ஊசி. ஊசி தான், ஆனால் பாதுகாப்பான ஊசி, அதனால தான் சேஃப்டி பின் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. 1849 வால்டர் ஹண்ட் அப்படிங்கிறவர் தையல் தேவைகளுக்காக இந்த வளைந்த ஒரு எளிய கம்பியை கண்டுபிடிச்சாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஆபத்து அவசரத்துக்கு உதவுது. பள்ளிக்கூடங்களில் நானும் நிறையா வாட்டி பயன்படுத்திருக்கேன். ஏன்னா பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது அப்படி விளையாட்டு போக்கு இருக்கப்போ பட்டன்கள் பிஞ்சிரும், அங்கங்கே திடீர்னு கிழிஞ்சிரும், அதெல்லாம் அப்படி ஜாயிண்ட் போடுறதுக்கு அந்த சேஃப்டி பின்னு பயன்படும். அதே போல் நீங்களும் நிறைய பயன்படுத்திருப்பீங்க இல்லையா? சரி ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துடுங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள் சார், யார் இங்கேருந்து அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்கள் சார்.
3: காஞ்சிபுரம் செல்வம்.
1: காஞ்சிபுரம் செல்வம், சொல்லுங்கள், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு? குறிப்பறிதல். எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? ஓகே, உங்களுக்காகவே டிசைன் பண்ண ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு வந்து. இப்போ என்னன்னா, 20 தொடக்கத்தில் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் தனது நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்களை, அதாவது ஊழியர்கள் கைகளை கழுவிய பின் துடைக்க பயன்படுத்திய துணிகள் மூலம் கிருமிகள் பரவுவதை தடுக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சார். அதாவது என்னன்னா, கை கழுவுறதுக்கு எல்லாருமே ஒரே ஒரு துணியை பயன்படுத்துகிறாங்க, ஒரே ஒரு துண்டை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது கிருமிகள் அதில் நிறையா பரவுது அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, அதுக்கு ஒரு வழியை தேடினார். இதுதான் முதல் குறிப்பு. எதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறீங்களா இப்போது?

0: ஓகே, அவர் தற்செயலாக தடிமனாக உருட்டப்பட்ட ஒரு காகித சுருளை கண்டு அதை சிறிய துண்டுகளாக வெட்டி கைகளை துடைத்து தூக்கி எறியும் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கினார். ரெண்டாவது குறிப்பு. இப்போ நீங்கள் பிடிச்சலாம் ஓரளவு, முதல் குறிப்பிலே நான் கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே, ரெண்டாவது குறிப்பில் எளிமையாக பிடிச்சிருவீங்க. இப்போ எதாவது கண்டுபிடிக்க முடியுதா?
1: அதாவது அந்த இது
0: சொல்லுங்க சொல்லுங்க. அதே தான் எது?
1: டிஷ்யூ பேப்பர்.
0: டிஷ்யூ பேப்பர் உறுதியாக சொல்கிறீங்களா இல்லை இன்னும் யோசிக்கணுமா?
1: வாழ்த்துகள்.

0: நன்றி கலக்கிட்டீங்க, வாழ்த்துகள். இருந்தாலும் மூன்றாவது குறிப்பு என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுருவோம். நான் தண்ணீரை மிக வேகமாக உறிஞ்சும் திறன் கொண்டவன், ஒரு முறை பயன்படுத்திய பின் எளிதாக மட்கி போகும் சூழல் நட்பு பண்பை கொண்டவன். ஸோ நம்ம தூக்கி போட்டோம்னா ஈஸியாக மக்கி போயிடும். அப்புறம் இன்று நான் உணவகங்கள், சமையலறைகள், கழிவறைகளில் தூய்மைக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மெல்லிய காகித துண்டு அப்படிங்கிறது நான்காவது குறிப்பு. அஞ்சாவது குறிப்பு, நான் ஒரு மென்மையான காகித கைக்குட்டை, அவ்வளோதான். டிஷ்யூ பேப்பர் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த டிஷ்யூ பேப்பர் ஆர்தர் ஸ்காட் அப்படிங்கிறவர் 1907 அறிமுகப்படுத்தினார். அவர் தான் முதல்ல அந்த 20ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய அந்த இடத்துல எல்லாமே ஊழியர்கள் கை துடைக்கிறது நோய் பரவுச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக ஆரம்பித்து இன்றைக்கி கண்டுபிடிச்சி அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா அன்றாடம். ஓகே, நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
1: வணக்கம், அண்ணாநகர்லேருந்து மாலினி தேவி.
0: அண்ணாநகர்லேருந்து மாலினி தேவி, சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்? மூன்றாவது வார்த்தை கவச். கவாச், ஓகே, கவாச். நான்காவது வார்த்தை ஆர்டிஎம்எஸ். ஆர்டிஎம்எஸ், ஆர்டிஎம்எஸ் ஆங்கில எழுத்துக்கள், ஆர்டிஎம்எஸ், ஆர்டிஎம்எஸ். ட்ரெயின் பேர் மாதிரி இருக்கா? எந்த ஊர் பக்கத்து ஓடுது இந்த வண்டி?
1: இல்ல,
0: எந்த எந்த ஊர் பக்கம் ஓடுது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரெயின் பேர் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் யோசிங்க, ஓரளவு புடிச்சிட்டீங்க. இதெல்லாம் என்ன, இது என்ன வார்த்தைகள், இது இது நடுவுல என்ன ஒற்றுமை இருக்கு இவைகளுக்குள்ள சொல்லுங்க பாப்போம். ட்ரெயின் சம்பந்தப்பட்டதுதான், ஆனா என்னன்னு எனக்கு சொல்லணும், அதுதான் மேட்டர். ஐயா ஐயா, முடியலன்றீங்களா? சரி, இந்த மூன்றாவது வார்த்தை கவச், இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவச் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க, கவச், கவாச் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.
1: என்னன்னு
0: தெரியல, என்ன தொழில்நுட்பம், தொழில்நுட்பம், என்ன தொழில்நுட்பம், வாங்க வாங்க. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க.
1: மழை நேரம் இந்த பனி மூட்டத்துல,
0: ஓகே, பாதுகாப்பு, பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், அதுதான். ரயில் விபத்துகளை தவிர்ப்பதற்காக, பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திய தொழில்நுட்பங்கள் இதெல்லாம். அதுக்கு என்ன பண்றது, நல்லா அப்படி யாருக்கு என்ன வேணுமோ அப்படி அமைதி போல இருக்கு. ஓகே, ட்ரெயினான்னு கேட்டீங்க, அதான் அப்புறம் ஓரளவு வந்துட்டீங்களே, பாதுகாப்பு நுட்பம் அப்படின்னு வந்துட்டீங்க, சூப்பர், நன்றி நன்றி. 2024-25 ஆண்டுகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நுட்பங்கள்லாம் ரொம்ப மிக தீவிரமாக செயல்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற முக்கியமான விஷயம். கவச் அப்படிங்கிறது ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவை தடுக்கக்கூடிய ஒரு தானியங்கி பாதுகாப்பு அமைப்பு. திரிநேத்ரா அப்படிங்கிறது பனி மூட்டமான காலங்களில் தடைகளை கண்டறிய உதவக்கூடிய ஒரு கேமரா அமைப்பு. ஆர்டிஎம்எஸ், ரியல் டைம் ட்ரெயின் மானிட்டரிங் சிஸ்டம், ஆர்டிஎம்எஸ் அப்படிங்கிறது ரயில்களினுடைய இயக்கத்தை நேரலையில் கண்காணிக்க உதவுகிறது. நான்லாம் ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் மொத்தமாக அந்த ட்ரெயினுடைய மேப் இருக்கும், அந்த எந்தெந்த ஏரியாவில் இருந்து எந்த ட்ரெயின் எங்கேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு புள்ளி புள்ளியாக ஸ்டேஷன்கிட்ட காட்டுவாங்க. ரயில் இப்போ எங்கே வந்துருச்சு, எங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் காட்டுவாங்க. பட் இப்போ அதை பார்க்க முடியல. முன்னே வந்து வரையப்பட்ட பலகைகளில் அந்த மாதிரி விளக்குகளை வச்சு அப்படி காமிப்பாங்க. அது ஒருவேளை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நினச்சி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிற முக்கியமான விஷயம். திக்ஷாந்த் அப்படிங்கிறது டிஜிட்டல் தொழில்நுட்பம், தரவு மேலாண்மை மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி தளம். லோக்கோ பைலட்டுகள், முன்னாடி இருப்பாங்களே ரயில் ஓட்டுநர்கள், தாங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த ரூட்டை முன்கூட்டியே ஒரு சிமுலேஷன் மூலமாக பார்த்து பழகுவதற்கு உதவக்கூடிய ஒரு இதுதான் இந்த திக்ஷாந்த் அப்படிங்கிறது. திருநேத்திரை பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா. நமக்கு அகச்சிவப்பு கதிர்கள் மூலமாக, ரேடார் மூலமாகவும் அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எங்கெங்கே என்ன தடைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. கவச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு தற்சார்பு தயாரிப்பு தான் அந்த கவச் அப்படிங்கிறது. இதில் முக்கியமான விஷயம், அதாவது பைலட் வந்து ஒரு சிக்னலை மீறிட்டாரு, இல்லை ஒரே பாதையில் ரெண்டு ரயில் வருது அப்படின்னா தானாகவே பிரேக்கை பிடிக்கக்கூடிய ஒரு நுட்பம் தான் இது. ஆர்டிஎம்எஸ் அப்படிங்கிறது ஜிசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் மூலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம் இது தான். அதை பத்தின விஷயங்கள். நிகழ்ச்சியில இன்னும் ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறீங்க.

0: வணக்கம்
1: பூந்தமல்லி
0: வணக்கம்
1: ஜி
0: வணக்கம்.
1: போஜரன், ஓகேயா? எவ்வளவு வணக்கங்கள். ஓகே, எல்லா வணக்கத்தையும் வாங்கியாச்சு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
0: நான் படிக்காதவையா, எனக்கு ஈஸியா கொடுங்கய்யா.
1: ஈஸியா கொடுக்கணும்னா என்னத்த கொடுக்கறது? ஓகே, உங்களுக்காகவே சரியா தவறால கேக்குறேன், அதுதான் உங்களுக்கு எளிமையா இருக்கும்.
0: சரியா? சரி,
1: ஓகே. முதலைகள் பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஓகே. முதலைகள் வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்றேன். முதலைகள் உணவை உட்கொண்ட பிறகு கண்களில் இருந்து கண்ணீர் வடிப்பதற்கு காரணம், முதலைகள் வந்து தங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் கண்ணீர் வடிக்குமா? ஏன் கண்ணீர் வடிக்கும்னா, தங்களுடைய இரையை கொன்று சாப்பிட்டமே, இப்ப ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அதை புடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு கண்ணீர் வருமா? அப்ப அதுக்கு கண்ணீர் வர்றதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். ஆஹா, அந்த அழகான ஆட்டுக்குட்டியை நம்ம புடிச்சு சாப்பிட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் அடைந்துதான் கண்ணீர் விடுகிறது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா? முதலைகளுக்கு சாப்பாடு யாரும் போட
0: மாட்டேங்கிறாங்க.
1: நாமளும் கூட கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி, முதலை கண்ணீர் வடிக்காதே அப்படின்னு சொல்லி பல படங்கள்லயும் சரி நம்ம வீட்லயும் கூட அந்த வசனங்கள் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டுக்குட்டியோ அந்த மாதிரி பெரிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய விலங்குகளை தன்னுடைய வாயால் உண்ணும்போது உள்ள தள்ளும்போது தலையில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் ரொம்ப ஒரு ப்ரெஷர் உண்டு பண்ணப்படும். அதாவது அதிக அழுத்தத்திற்கு தலையினுடைய பகுதிகள் உட்படுவதனால கண், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிதுங்கி தள்ளுற அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் பகுதியில் கண் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் சுரப்பிகள் அந்த கண்ணீரை சுரக்கின்றன. மற்றபடி அது வருத்தப்பட்டு, ஆகா அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி சாப்பிட்டமே அப்படி வருத்தப்பட்டுலாம் கண்ணீர் விடலை. அந்த கண்ணீர் சுரப்பி அழுத்தப்பட்டதன் காரணமாக கண்ணீர் வெளியே வருகிறது, தன்னால் வருகிறது. அதாவது ஒரு வகையில் அதை ஆனந்த கண்ணீர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா, சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ அது கரடு முரடாக உள்ள தள்ளும்போது அழுத்தத்தின் காரணமாக அந்த நீர் வருகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மற்றபடி அதில் ரொம்ப ஒரு பாரபட்சம் பரிதாபம் பச்சாதாபம் எதுவுமே கிடையாது. அதான் முதலை கண்ணீர். அதாவது நடிக்கு அதை நம்ம மனிதர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஃபீலிங்கே இல்லை ஆனால் கண்ணீர் மட்டும் விடுறியே அப்படிங்கிற மாதிரி அதை பயன்படுத்துவாங்க. அதுதான் அந்த முதலை கண்ணீரினுடைய அறிவியல் பின்னணி. ஓகே, இவ்வளோ நேரம் இணைப்பில் வந்து பதில்களை சொல்ல முயற்சி பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதே போல் இணைப்புகள் கிடைக்காம நிறைய பேர் இருப்பீங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் அடுத்த வாரம் ரட்டகாசமான கேள்விகளை கொண்டு வந்து உங்களை இன்னும் இந்த மாதிரி விளையாட வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். கோவில்களில் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளது.

பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 8 சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. The Union Cabinet has approved one-time budgetary support of 10,000 crore rupees for oil marketing companies to provide ATF price stabilization support to the Indian Airlines for their domestic and international operations. Briefing media in New Delhi today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said this is a self-sustaining revolving fund which will help to stabilize ATF prices for scheduled Indian carriers.
4: ATF price stabilization fund mein
5: a self sustaining revolving fund has been established under the ATF price stabilization fund. Airline carriers who want to participate in this will be provided aviation turbine fuel at a stable price during the current crisis. This is expected to significantly reduce the adverse impact on the aviation sector, where over 70 lakh jobs had started to be affected by the ongoing stress in the industry.
4: Because of the stress in the sector, wo isse significantly mitigate hoga.
3: A monitoring committee comprising representatives of the Ministry of Civil Aviation, Petroleum and Natural Gas and Department of Expenditure will oversee implementation, claim verification,

0: வித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இது பூந்தென்றல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் சரியா 5:10 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நண்பர்களோட எப்பயாவது எதிர்பாராத விதமாக திடீர்னு ஒரு பெரிய சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அப்படி ஒரு சண்டை நேரும்பொழுது, சண்டை வரும்பொழுது நீங்கள் எப்படி அவங்கள சமாதானப்படுத்துவீங்க அப்படின்றதான் கேள்வி. ஸோ நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய நண்பர்களோடு உங்களுக்கு சண்டை வரும்பொழுது நீங்கள் எப்படி அவங்கள சமாதானப்படுத்துவீங்க அப்படின்ற டிப்ஸை நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444295208

0: 53 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் நம்பர்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், 0442952 0853 அப்படின்ற நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பர் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சூப்பரா இருக்கு தலைப்பு. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லமா இருக்கேன் சார். சரி சொல்லுங்க, சூப்பரான தலைப்பு. நீங்க உங்களுடைய நண்பர்களோட உங்களுக்கு சண்டை வந்ததுன்னா அவங்களை எப்படி நீங்க சமாதானம் படுத்துவீங்க?
1: ஏ சாரிடி, என் மனுஷன் ஏதாவது மனுஷன் சொல்றேன், கிழிச்சிருவா கிழிச்சிருக்கோம்.
0: ஓகே, அதாவது எந்த ஒரு ஈகோவும் பாக்காம நம்ம முதல்ல மன்னிப்பு கேட்டுறணும், கரெக்டா? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா சார்? ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கும் சந்தோஷம் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய நண்பர்களோட எதிர்பாராத விதமா சண்டை வந்துருச்சுன்னா நீங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்க?
2: சண்டை போடுப்போம். சண்டை போட்டு சாரிடா, டீ பண்ணு சாப்பிட்டு வரலாம், டீ பஜ்ஜி சாப்பிட போலாம், வாழ கூட்டு போயிடும் சார்.
0: சார் அதாவது இந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் ஒரு டீ ஒரு பஜ்ஜி அது போதுமா சார்? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், ஹலோ சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்களோட உங்களுக்கு எப்பயாவது எதிர்பாராத விதமா சண்டை வந்துருச்சுன்னா எப்படி அவங்கள சமாதானப்படுத்துவீங்க?
3: நான் வந்து அந்த சண்டையை பொருட்படுத்தாத மாதிரி நான் வந்து நானே போய் வாலண்டியரா பேசிட்டு அந்த டாபிக்கை பத்தியே எடுக்க மாட்டேன். அவங்களே சொல்லுவாங்க, இல்லப்பா சாரிப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அந்த மாதிரி பேசிட்டேன்பா அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம வந்து சண்டையை அதை பெருசுப்படுத்தினா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க.
3: ஆமா, அதை மறந்துட்டு பேசினாதான், இல்லைன்னா நம்ம வந்து அவங்கள பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது அந்த மாதிரி ஆயிடும். ஓகே,
0: சூப்பர்,
3: எதிரி மாதிரியே இருக்கும்.
0: ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நண்பர்கள் கூட எதிர்பாராத விதமா எப்படியாவது நமக்கு சண்டை வந்துருச்சுன்னா எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு நேயர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அவங்க சொல்லக்கூடிய பதில் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதுல ஒருத்தர் சொன்னாரு, எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரி என் நண்பனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு டீ ஒரு பன் அப்படி இல்லைன்னா ஒரு டீ ஒரு பஜ்ஜி வாங்கி கொடுத்தா போதும் சமாதானம் ஆயிடுவாரு அப்படின்னும் போது நான் யோசிக்கிறேன், பெரும்பாலான நண்பர்கள் வந்து சமாதானம் ஆகிறது ஒரு தேநீர் இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த சாப்பாட்டு விஷயம் பெரிய சண்டையா இருந்தாலும் சமாதானப்படுத்திடும் அப்படின்றது எனக்கு அவர் சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ தொடர்ந்து நேயர்கள் கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், ஐ மீன் முதல் மாடலா இசையை காத்துட்டு இருக்கு. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் தாய் கிழவி அப்படின்ற பாட்டு தான் கேட்க போறோம். தனுஷ் அவர்களுடைய வரிகள்ல தனுஷ் அவர்கள் பாடிய பாடல், கூடவே அந்தனி தாசன் அவர்களும் பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திர அவர்கள் இசையமைத்திருக்க பாடல் தான் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 90.3 மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரி 5:20 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இன்னைக்கு பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட உங்கள் நண்பர்களோடு எப்பயாவது எதிர்பாராத விதமாக சண்டை வந்துருச்சுன்னா அவங்கள எப்படி சமாதானம் செய்வீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர நேராங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரசு பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நான் ரொம்ப நல்லமா இருக்கு ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு ஐயா. உங்க எல்லாம் நல்லா ஆசீர்வாதம் நல்லா இருக்கு
2: ஐயா. நான் ரொம்ப சின்ன பையங்க ஐயா, அப்படி எல்லாம் என்ன தூக்கி மேல வச்சிடாதீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க நண்பர்களோட உங்களுக்கு சண்டை வந்தா நீங்க எப்படி சமாதானம் பண்ணுவீங்க?
3: என்ன பொறுத்தளவுக்கு நல்ல சிறந்த நண்பரனா விட்டே கொடுக்க மாட்டேன், எப்படியாவது எந்த விதத்துல கேட்கிருவேன்.
2: ஓகே,
3: இது கேட்டுவேன். சுமார் என்ன விட்டுருவேன், போடா நமக்கு எப்படியான்னு விட்டுருவேன்.
2: ஓகே,
3: நல்ல நண்பர் இருந்தா நான் எந்த வகையாவது அது எப்படி பேசணும் எந்த விதத்துல போய் கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா என் பக்கத்துல இருக்கிற இடங்க அடிக்கடி பிரச்சனை வரும். 3 பேசாது இருப்போம், 3 பெய்தா இருப்போம். அப்ப அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃபை கேட்பாங்க, என்ன நீங்க எப்ப பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அப்புறம் ஒன்னா சேர்றீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீதான் கண்டுக்காதீங்க அப்படின்னு அவரு.
2: ஓகே, அதாவது எவ்வளவு சண்டை வந்தாலும் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிடுவீங்க.
3: ஆமா, ரொம்ப ரொம்ப குளோஸா இருப்போம். அது நம்ம இப்போ அவரு அது எங்கிட்ட இருந்துட்டாரு, எனக்கு இன்னும் மனசு நினைச்சிட்டு

0: குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்ற திருக்குறள். இன்னொன்னு வந்து குடிபிறந்து தம் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்புன்னு நினைக்கிறேன் அந்த திருக்குறள். ஒருவேளை வார்த்தைகள் எங்கேயாவது தவறுதலா கூட இருக்கலாம், ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. அதாவது நல்ல நண்பர்களை எதையாவது கொடுத்தாவது நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐயா அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர்.
0: சார் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் சார், சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்க நண்பர்களோட நீங்க எப்பயாவது சண்டை போட்டிருக்கீங்களா? அப்படி சண்டை போட்டிருந்தா எப்படி சமாதானம் பண்ணிருக்கீங்க?
1: என்னுடைய நண்பர்களுக்கு சண்டை போட்டு அவங்களுக்கு சோறு வாங்கி கொடுத்தா அவங்க எவ்வளவு வாட்டி வேணாலும் சண்டை
0: போட்டு. சூப்பர் சார். அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி தகவல்கள் கேட்கும் பொழுது எனக்கு என்னுடைய நண்பர்கள் ஞாபகத்துக்கு வராங்க சார். அதாவது எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, சந்திரசேகர் சார் அவர்கள் கூட நண்பர் ஆகணும்னா முதல்ல சொல்லிடணும், ஐயா எனக்கு வந்து இந்த உணவு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் மைண்ட் செட் ஆயிடுவார். ஓகே, நால பின்ன இவர் கூட சண்டை வந்ததுன்னா நம்ம இதை வாங்கி கொடுத்தா போதும்.
1: உண்மையாலுமே ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் பண்ண வேணாம். சோறு வாங்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அடைக்கிறாங்க, அது என்னமோ அந்த சொத்து பட்டாளமா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி தகவல் கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம். அதாவது தொடர்ச்சியா நேயர்கள் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்,
2: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்
0: சார். நல்லமா இருக்கீங்களா சார்?
2: நீங்க
0: ஓ அப்பா, அதாவது மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது ஒரு அழகான விஷயம். அப்படி இருந்தாலும் அது எவ்வளவு தெல்ல தெளிவா விவரிச்சு அவங்கள சமாதானப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னார். அதாவது சண்டை வரும்பொழுது நம்ம நிலையிலிருந்து அதிகபட்சம் யோசிச்சு சண்டை போட்டுறோம், ஆனா சண்டைக்கு அப்புறமா உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டா போதும், நம்ம தான் முதல் ஆளா போய் மன்னிப்பு கேட்போம் அப்படின்றத அழகா சொன்னாரு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்துல இருந்து கமலஹாசன் அவர்கள் வரிகள் எழுதி தேவா அவர்கள் இசையமைத்து கமலஹாசன் அவர்களே பாடிய பாடல் ஒரு பாடல் வருது, அதை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கந்துசாமியா மாடசாமியா குப்புசாமியா ராமசாமியா.

0: இன்னொரு சரணம் வானம் தான் அப்படி அப்படி
1: ஏறிச்சு சாமி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. agnchn1@gmail.com.

0: வரை 102.3.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரி 5:31 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட உங்கள் நண்பர்களோடு சண்டை வந்தால் எப்படி சமாதானம் செய்வீங்க அப்படின்றதான் இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையிறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம், நான் வந்து 54 தேவராஜ் பேசுகிறேங்க.
1: சார் நல்லமாக இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கீங்களையா?
1: நாங்க எல்லாருமே நல்லமா இருக்கோம். சொல்லுங்க, உங்க நண்பர்களோட சண்டை வந்தா எப்படி அவங்கள சமாதானப்படுத்துவீங்க?
2: நான் வந்து எப்பவுமே வந்து பிரச்சனை வந்தால வந்தே இருக்குது. என் நண்பர்கள் எனக்கும் பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. நான் எப்பவுமே கொஞ்சம் தாழ்ந்து போயிடுவேன், ரெண்டாவது மறப்பா மன்னிப்பா அப்படின்ட்டு இறங்கி போயிட்டு அவர்கிட்ட எப்பவுமே அப்படி பேசி சமாதானம் பண்ணிடுவேன்.
1: சூப்பர் சூப்பர்.
2: அது குணம் எப்பவுமே அப்படிதான், நம்ம எழுத்துக்கணும், பகச்சுக்கணும், பெருசாக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அது அப்படியே சின்னதாகி பிரச்சனையை அப்படியே தாழ்ந்து அப்படியே தாழ்மையிலே கொண்டு வந்து அதை வேற மாதிரி மாத்தி நான் சமாதானம் ஆயிடுவேன் எப்பவுமே.
1: உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம், உண்மையிலேயே நல்ல குணமும் கூட. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறத பேசுறீங்க?
3: வணக்கம் சார், திருநெல்வேலி கணபதி சார்.
1: சார் நலமா இருக்கீங்களா சார்?
3: அதாவது
1: சூப்பர் சார், கரெக்டா சொல்றீங்க.
3: ஆமா சார், ஒரு ஃப்ரெண்ட் குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் சார்.
1: ஆமா, நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கரெக்டா? ரொம்ப சரியா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார்.
4: நிறைய
1: பேர் இத சொல்றீங்க சார், அதாவது இது வந்து ஒரு யூனிவர்சல் சொல்யூஷன் மாதிரி எனக்கு தோணுது சார். இப்போ
4: எங்களுக்குள்ள அதுதான் ஒற்றுமை.
1: ஐயோ, எனக்குள்ளயும் அதுதான் சார் ஒற்றுமை. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா?
3: அவங்க என்ன பண்ணுவாங்க, டீ வச்சு குடிச்சிட்டு எனக்கு குடிச்சிட்டு அவங்கள குடிச்சிட்டு
1: ரொம்ப சந்தோஷமா நீங்க பேசுனது, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் சமாதானமாக கூடிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணு ஒரு டீ கடையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஹோட்டலா இருக்கணும் அப்படின்றதுல இந்த நிகழ்ச்சியில இருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காதலா காதலா திரைப்படத்துல இருந்து காசு மேலே காசு வந்தா அப்படின்ற பாடல் கேட்கலாம். கார்த்திக் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல், வாடி அவர்களுடைய வரிகள்ல கமல்ஹாசன் மற்றும் உதித் நாராயண் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாமா? இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும்

0: NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
1: சரிப்பா பத்ரோ. ஆமா எதுல போற?
2: என்னம்மா கேள்வி? எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
1: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
2: சரிம்மா. ஆனா எப்படிமா, வீட்டுக்குள்ளே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
3: நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்கு இல்லையா,
4: அதுல காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: அப்போ பாட்டு கட்டிட்டு அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
3: அப்படியே தான்.
5: வணக்கம் தமிழ்நாடு.
6: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 5:42 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கோம், உங்க நண்பர்களோடு சண்டை வந்தா எப்படி சமாதானம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நம்ம நிகழ்ச்சியில பேசணும்னு பிரியப்பட்டீங்கன்னா 0442952 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லை 0442839871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம், புனேரி ஜனங்கள் கலியம்மன் பேசுற சார்.
6: சார் நல்லமா இருக்கீங்களா? சார்
7: நல்லா இருக்கீங்களா? லைனே கிடைக்கும் போது சார்.
6: அப்படியா? கஷ்டப்பட்டு லைன் கிடைச்சிருக்கு. அப்ப உடனே சொல்லிடுங்க, உங்க நண்பர்களோடு சண்டை வந்தா எப்படி அவங்களை சமாதானப்படுத்துவீங்க?
7: சார் ஒண்ணும் இல்ல சார், நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி.
6: ஓகே.
7: எதுனா ஒரு வாய்ஸ் என்னன்னா, கூட நம்ம நண்பருக்கு ரெண்டு நாள் மாதிரி சண்டை வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு வாய்ஸ்ல பேசுன முடிச்சு.
6: சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி இப்போ வந்து நான் உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கும் உங்களுக்கு சண்டை வந்துருச்சு, என்ன எப்படி என்ன வாய்ஸ்ல பேசி என்ன சமாதானப்படுத்துவீங்க? சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி சார். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: பொன்மாலை வணக்கம். நரேன்
6: பொன்மாலை வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: பேஸ்புக் வீரராகவன் மாதவரம்.
6: நலமா இருக்கீங்களா?
8: சொன்னீங்க யார் உறவோட நட்புதான் காக்கும் ஆபத்துல, அதுதான் இந்த குறள்.
6: எனக்கு தெரிஞ்சு வள்ளுவருக்கும் அவருடைய நண்பருக்கும் கூட சண்டை வந்திருக்குமோன்னு தோணுது சார்.
8: வரவே வராது சார், ஏன்னா ரெண்டு பேரும் எங்களை மாதிரி விட்டு கொடுக்கறது.
6: ஆஹா, புடிச்சீங்க பாத்தீங்களா? சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி சார்.
8: விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை.
6: கரெக்ட் சார், கரெக்ட் சார், ரொம்ப ரொம்ப அழுமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: ஹலோ சார். வணக்கம் சார்.
6: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: சார் எம்டி சந்திரேசி நகர் அம்பத்தூர் சார். சார்
6: சொல்லுங்க.
9: சொல்லக்கூடாத வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டேன் சார்.
6: ஐயோ,
9: பேச மாட்டான்னு நினைச்சேன். அவன் வந்து பேட்டிங் நல்லா ஆடுவான் சார். அவன் ஓபனிங் இறங்கி சொன்னேன்னு சொன்னேன்
6: நானு. ஓகே,
9: நான் வந்து ஆர்கனைசர் சார். எனக்கு தேங்க்யூ ரவினா சார்.
6: சூப்பர் சார்,
9: அதாவது குளிர வைக்கிற மாதிரி செஞ்சிடணும் சார்.
6: ரொம்ப அருமையா
9: வார்த்தை சொல்லிட்டுமே நான் வருத்தப்படல, அவன் இந்த மாதிரி சொல்லிட்டானே ரொம்ப வருத்தப்பட்டான்.
6: ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்க நண்பர்கள் கூட சண்டை வந்தால் எப்படி சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டிக்ஸ் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, என் நண்பரை வந்து நான் தெரியாதனமாக தவறுதலாக ஒரு வார்த்தை என்னையும் மீறி சொல்லிட்டேன், ஆனால் அவர் எப்படி சமாதானப்படுத்தணும் அவருக்கு

பிடிச்ச ஒரு விஷயம், கிரிக்கெட்ல பேட்டிங் ஆடுவாரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறக்கி விட்டேன், அவர் 50 ரன் எடுத்துட்டு வந்து எனக்கு நன்றி சொன்னாரு, அந்த அந்த சண்டையும் அந்த கோபமும் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம நண்பர்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம நண்பர்கள் ரொம்ப சாதாரணமா சுலபமா சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் விருமாண்டி திரைப்படத்திலிருந்து கொம்புல பூவ சுத்தி அப்படின்ற பாடல் கேட்கலாம். கமலஹாசன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல், இளையராஜா அவர்கள் வரிகள் எழுத, இளையராஜா அவர்களே இசையமைத்த பாடல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: செல்ல குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லன்னு புலம்பாத. அப்பா வேற

0: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அத மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
2: விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுருக்கீங்க. நேரம் சரி 5:53 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட கேட்டிருந்தோம், அதாவது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் எதிர்பாராத விதமாக சண்டை வந்துருச்சுன்னா எப்படி சமாதானப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நிறைய நேர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப எளிமையான ஒரு முறை தான், ஆனால் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நண்பருக்கு பிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், அது சாப்பிட்ற பொருளாக இருக்கணும், அதை வாங்கி கொடுத்துருங்க, கண்டிப்பாக சமாதானமாயிடுவாங்க. பெரும்பாலும் எங்கள் நட்போட்டாரங்களில் சண்டை வரதே டீ கடையில் தான். டீ குடிக்க போகும்போது டீ கடையில் தான் சண்டை வரும். டீ குடிக்கும்பொழுது அந்த சண்டை சமாதானமாயிடும். அதாவது முதல் தேநீர் அருந்தும்பொழுது சண்டை வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு இரண்டாவது தேநீர் அருந்துற நிலைமை வரும். கூடவே சேர்ந்து நேயர்கள் சொன்னாங்க இல்லையா, அந்த டீயோட சேர்த்து 2 பட்டர் பிஸ்கெட், பன்னு, அதுக்கப்புறமா பஜ்ஜி அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சமாதானமாயிடுவாங்க. எல்லாரும் சொன்ன காமனான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் சண்டை வருது அப்படின்னா முதல்ல விட்டு கொடுக்க போறது, விட்டு கொடுத்து இறங்கி போறது நம்மளா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாலும் நம்ம நட்புக்குள்ள எதுக்கு சண்டை வரும், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தவறுதலா பண்ணிட்டோம்னா நம்மளை நம்ம நண்பர்கள் கடிந்து பேசுவாங்க, அதன் மூலமா நமக்கு சண்டை வரும். அது ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், அதாவது அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் அப்படின்ட்டு. அதாவது நம்ம செய்யற தப்புகளை நம்மளை ஒன்று கடுமையாக பேசி திருத்தணும், இல்லைன்னா அடிச்சாவது திருத்தணும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்தக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அதை எக்காரணத்தை கொண்டு கை நழுவக்கூடாது, எப்படியாவது பிடிச்சிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நட்புக்குள்ளே ஏதாவது சண்டை வந்ததுன்னா நம்ம இறங்கி போகிறதுல தப்பே கிடையாது. நேயர்கள், எல்லா நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன பலவேறு விஷயங்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து வந்தேன் வந்தேன் அப்படின்ற பாடல், கமல்ஹாசன், சுஜாதா, நித்யஸ்ரீ அவர்கள் பாடிய பாடல், தேவார்களுடைய இசையில். இந்த நிகழ்ச்சியில் இந்த சத்தருணத்தில் நான் உங்களோட விடைபெறுகிறேன். மீண்டும் 8 மணிக்கு நீ கோரினால் நிகழ்ச்சியில் உங்களோடு வந்து இணைவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி, தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி

6:44 தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிள்ளையார் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் ரா பழனிசாமியின் வரியில் சூலமங்கலம் ராஜலட்சுமியின் இசையில் ஒலித்தது பாடல் பிள்ளையார் படத்திற்காக.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு 6:05 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த மணித்துளியில் பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது தெய்வமகன் படத்திலிருந்து பாடல்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசனின் வரியில், டி எம் சவுந்தரராஜன் இசையில் ஒலித்தது பாடல் தெய்வ மகன் படத்திற்காக. ஆறு மணி ஒன்பது நிமிடம் இருபத்து ஒன்பது நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

0: டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்களில் ஒலித்தது பாடல். கண்ணதாசன் வரியில், கே வி மகாதேவனின் இசையில், திருமால் பெருமை படத்திலிருந்து.
1: இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி 12:52 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராஜகாளி அம்மன் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: வடிவேலு ஸ்வர்ணலதா குரல்களில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ராஜகாளி அம்மன் படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 18 நான்கு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து தெய்வம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: அடுத்தது பாடல் தெய்வம் படத்திலிருந்து. ஆறு மணி 21 நிமிடம் 56 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக ஒலிக்கிறது அடுத்த பாடல்.

சவுந்தரராஜன், பி மாதுரி குழுவினர் குரல்களில் ஐயாசாமி அவர்களின் வரியில், ஜி தேவராஜனின் இசையில் ஒலித்தது பாடல் அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக. ஆறு மணி 6:32 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவாக ஒலிக்கிறது பாடல் சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் வாலியின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது பாடல் சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக்கு அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்

0: கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆது அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தவேக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால்கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன் விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தை எல்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம் டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னன்னைக்கு சாயங்காலம்

0: எல்லாமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லயே. பார்த்தா கடைசியில வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
1: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 is the Don.
4: Don. Don. Don. Don.
6: இந்த வேளை 6:40:33. இந்த மணித்துளியிலிருந்து மாலை 7 மணி வரை நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். பொதுவா பிறரை பாராட்டணும் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதில் முக்கியமான சில விஷயங்கள் ரொம்ப பூரிச்சு போயிட்டோம் அப்படின்னா உச்சபட்சமாக சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ, ஆனாலும் உச்சபட்சமாக சில விஷயங்களை நம்ம வந்து பாராட்டாக சொல்லுவோம். இப்போ ஒரு சமையல் இருக்குது அப்படின்னா அந்த சமையல் ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது இந்த கைகளுக்கு தங்கத்தில் காப்பு செய்யணும், அதே போல் வைரத்தில் காப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் இஷ்டத்துக்கு மனசில் நினச்சதெல்லாம் சொல்லுவோம். பட் ஆனால் செய்ய முடியுமாங்கிறது அடுத்த கேள்வி. இந்த பாடல்லையும் அப்படி தான் சொல்கிறாங்க, தாழம்பூ மாதிரி இருக்கக்கூடிய கைகளுக்கு தங்கத்தில் காப்பு போடணும், வாழைப்பூ மாதிரி இருக்கக்கூடிய கைகளுக்கு வைரத்தில் காப்பு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார் சொல்கிறா? ஒரு அண்ணன் தங்கைக்கு சொல்கிறாங்க. கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் புலமைப்பித்தனின் வரியொலி இளையராஜாவின் இசையில் ஒலித்தது பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து.
1: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.

0: வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: ஆறு 6:48 பத்தனுடையை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில என் விருப்பம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். பொதுவாக வான்வெளியில் நம்ம வந்து நிலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பூமிக்கு ஒரே ஒரு நிலா இருக்கிறது, செவ்வாய்க்கு 2 நிலாக்கள் இருக்கிறது, ஃபோபோஸ் தீமோஸ் அப்படின்னு சொல்லி, வியாழனுக்கு 101 நிலாக்கள் இருக்கிறது, சனிக்கு 146 நிலாக்கள் இருக்கிறது, யுரேனஸ்க்கு 28 நிலாக்கள் இருக்கிறது, நெப்டியூனுக்கு 16 நிலாக்கள் இருக்கிறது. இது வரைக்கும் 3 நிலா இருக்கிற மாதிரி எந்த கோளையும் கண்டுபிடிச்சாங்களான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இங்கே 3 நிலாக்கள் இருக்கிறது, எங்கே இருக்கிறது கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய அந்த பாடல் நான் வந்து என்ன படத்துலேருந்து கேட்டோம் அப்படின்னா முகமுரு நிலா, அதாவது மனசுக்கேத்த மகராசா படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. காளிதாசனின் வரியில் தேவாவின் இசையில் ஒலித்தது பாடல்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: இந்த வேளை 6:54, 10:00. என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளும் போட்டிருக்கீங்க, பக்தி மாலையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் யார் யார் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம். வீரராகவன் அடுத்து வந்து பாட்டும் பயணமும் வரப்போது இல்லையோ, அதுக்காக ஜாலியாக பாட்டும் பயணமும் ஜாலி அலையோடு விளையாடுவோம், பண்பலையோடு உரையாடுவோம், வானலையோடு மகிழ்ந்துடுவோம், நேரலையோடு நேரலையாக கலந்துடுவோம் அப்படின்னு சொல்லி மாதவரத்திலிருந்து வீரராகவன் போட்டிருக்காங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் புதன் மாலை வணக்கம் பக்தி மாலை ஆரம்ப பாடல், யாரை வணங்க வேண்டும் பிள்ளையாரை வணங்க வேண்டும் பாடல், சூப்பர் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்தினி அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி அந்த பிள்ளையார் பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. கோபியர் கொஞ்சம் ரமணா கேட்டதை கொடுப்போம் கிருஷ்ணா, இந்த பாடல்லாம் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு அவங்க வந்து பொன்மாலை வணக்கத்தை சொல்லி பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பாலு கிருஷ்ணன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம் அப்படின்ட்டு பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. செந்தில் குமரனும் பக்தி மாலையில் வந்த பாடல்கள் எல்லாமே அருமை பாராட்டுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி முடிச்சிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ் பழனி பொன்மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு யார் இருக்காங்க அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லோருடைய பதிவுகளையும் படித்தாச்சு. இப்போ கடந்த பாடலில் 3 நிலா வந்துச்சுல, நம்மளால் 1 நிலா இருந்தாலே அதை ரசித்து பார்த்துக்கிட்டே தூக்கம் வராது. ஒருவேளை 3 நிலா இருந்தால் வெளிச்சமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரசிப்பும் அதிகமாக இருக்கும், தூக்கம் எப்படி வரும் வராது இல்லை? அப்படி தான் இவரும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய பாடலில் ஹீரோ தூக்கமே இல்லை அப்படிங்கிறாரு, பாயில படுத்தா கூட கண்ணு மூடலை அப்படிங்கிறாரு. ஏன் கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் கங்கை அமரன் வரியில், இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் நினைவு சின்னம் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: இந்த வேளை 7:27. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி.
3: காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனங்களை இணைக்கும் சில குரல்கள் மட்டும் என்றும் மாறாது. 9 தசாப்தங்களை கடந்து இன்றும் இளமையாக ஒலிக்கும் திருச்சி வானொலி இன்று இளைஞர்களின் பாதையில் புதிதாய் மலர வருகிறது. நினைவுகளும் நவீனமும் இசையும் இளமையும் இணையும் இந்த இனிய நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
4: வணக்கம், என் பெயர் வஷினி. வானொலிக்கு எனக்கு உண்டான தொடர்பு நான் பிறந்ததுலேருந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் இதுல வர மழலையர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அது என்னன்னு கூட தெரியாத ஒரு காலம். நான் 2 படிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆசையா இருக்கு, நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது வீட்டுல எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழலையர் நேரம் நிகழ்ச்சியை மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன். அது கூட சில நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் 10 படிக்கிறேன். எப்பவும் கல்வி சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் வர நிகழ்ச்சிகளாகட்டும், வசந்த அழைப்பு, மாலை 5 ஒளிபரப்பாகிற பாடல்கள், இது எல்லாமே கேட்க கேட்க எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில நேரத்துல நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமா இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு ஏத்தபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக நிகழ்ச்சிகளை சிறப்பா செஞ்சுட்டு வர வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
5: வணக்கம், என்னோட பேரு கவிநிலவு. மழலையர் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே

0: செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருந்துச்சு. நான் வந்து எஃப்எம்ல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஆர்வம் ஒவ்வொரு முறையும் அடுத்த பிள்ளைங்க எப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம நல்லா பேசியிருக்கிறோமா, அவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட நல்லா பேசுவோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். மணிமலர் கேட்க ஆரம்பித்தேன், யதார்த்தமாக பேசுகிறத கேட்கும்போது நல்லாயிருக்கும். அப்போதான் அம்மா சொன்னாங்க, மற்ற எல்லா பண்பலையும் விட இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு. அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடி தான் நம்ம மனசில் அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வானொலி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு, நீ தொடர்ந்து கேட்டனா தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பித்தேன், இனியும் கேட்பேன். இன்றைய தலைமுறையிலும் இணையத்துக்கு ஈக்குவலாக நின்று எல்லாரையுமே பேச வச்சிட்டு இருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
1: வணக்கம், என் பேரு வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலேயும் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில வர இதய ராகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களா முக்கால்வாசி அதுல வந்துருமா. ஸோ நான் அதை மிஸ் பண்ணாம நான் அதை கேட்டுருவேன் எப்பவுமே. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ஆர்வத்தோட நான் கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அதுவா இதுவா நிகழ்ச்சி. என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதை கேட்கும் போது எனக்குள்ள நானே பட்டிமன்ற மாதிரி நான் பேசிக்கிற அளவுக்கு அதுல வர ஒவ்வொரு டாபிக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்களும் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அதுல பேசியிருப்பாங்க. அவங்க பேசுற விதம் தான் நம்மளை அந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேட்க தோண வைக்குது. ஒரே நேரத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு நிகழ்ச்சியா அது இருக்கு. அதனாலேயே எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: வணக்கம், என்னோட பேரு லட்சுமி பிரியா. ஏன் எல்லோருமே இளைஞர்கள் ரேடியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைமுறையா இருந்தாலும் கூட நாங்களும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கோம். வானொலி அப்படிங்கறது எல்லாரோட வீட்லயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா கேட்டது, என் அப்பா கேட்டது, இப்ப நான் கேட்கறது. என்னோட தாத்தா அளவுக்கு கேட்க முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இது நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறோம். விடுமுறை நாளா இருந்தா விருப்ப பாடல்களை கண்டிப்பா கேட்டுருவேன். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். உங்களோட நான் அந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சொல்ற குட்டி கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கவிதைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது எப்பவுமே அங்க ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இனி வரும் காலத்துல கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சிகளோட பெயர்களை மாத்தினாலும் சரி, நிகழ்ச்சிகளையே மாத்தினாலும் சரி, வானொலி கேட்கறது நான் நிறுத்த மாட்டேன். அந்த அளவுக்கு வானொலி என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல தோழியா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90 மட்டும் இல்ல, 100 ஆண்டு இருந்தாலும் கூட வானொலிக்கு நிகர் வானொலி தான்.
3: வணக்கம், நான் ஹரிபிரசாத் பேசுகிறேன். வானொலியை இளைஞர்கள் விரும்பி கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னா, நான் விரும்பி கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் விருப்பமா கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட எல்லார் வீட்டிலயுமே, உதாரணத்துக்கு அப்பாவோட ரூம்ல, அம்மாவோட சமையல் அறையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட தாத்தாவுக்கு வானொலி ஆகச்சிறந்த நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலயுமே ஒரு நல்ல ஆலோசகரா இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினது வானொலி தான். நான் விவசாயம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டா நாளைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவுக்கு விவசாயத்துல இன்னைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கிற இந்த வானொலியில் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 1st கல்லூரி மாணவர். என்னோட 8-9 வகுப்பு தொடக்கத்தில் வானொலி கேட்க ஆரம்பித்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். வானொலியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பண்பலைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அகில இந்திய வானொலியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ தமிழில் சிறந்த வார்த்தைகளையும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, கண்டிப்பா அகில இந்திய வானொலி

0: கேளு, அதுல இருக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். உனக்கு தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீ இதை ஆசைப்பட்டனா இதை கேட்கலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவும் கேட்க ஆரம்பிச்சேன். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை புதுசாக கத்துக்க முடியுதுன்னு. அதனால அவங்களுமே இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதோட பாரம்பரியம் என்ன, இது எத்தனை வருஷம் தாண்டிச்சு, இதெல்லாம் வந்து பெரியவங்க அளவுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் என்னுடைய தாத்தா அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கேட்டு ரசிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு நானும் கேக்குறேன், இனி என் காலம் முழுக்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைய உலகம் இவ்வளவு வளர்ந்த இருக்கிற இந்த காலகட்டத்திலையுமே எங்களை கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த வானொலி மென்மேலும் வளரணும். நன்றி.
1: ஹாய், என்னோடய பேர் கெவின் கேஸ்ட்ரோ, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டுருக்கும்போது அப்போதைக்கு அந்த சின்ன பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்துகிட்டு நம்ம மாட்டுட்டு நம்மகிட்ட பாட்டு இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி நம்ம எஃப்எம் இருக்கே என்னான்னு போய் பார்ப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துச்சு, பிடிக்காத சாங்ஸ் சிலது நிறைய போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்னா, ட்ராவல் சுற்றி பச்சை பசின்னு இந்த வயல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அந்த காற்று வந்துட்டு இனிமையாக இருக்கும். நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ட்ராவலில் இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் அந்த ஞாபகம் வருது. அந்த ப்ரோக்ராம்லாம் பழைய காலத்து சாங்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம என்ன தான் மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பழைய பாட்டை கேட்குற சுகமே வந்துட்டு தனி தான். அந்த ஈவினிங் பொன்மாலை ப்ரோக்ராமில் வர சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டெய்லி விளையாட்டு அந்த வண்ணக்கோலங்கள் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களாக தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோடு ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கும் வந்துட்டு எஃப்எம் கேட்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மொபைல்லே போயிடுச்சு. பட் இன்னமும் இந்த எஃப்எம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. சோ அப்ப அந்த பஸ்ல ஆரம்பிச்ச பயணம் இன்னமும் எனக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ.
2: ஒளியின் வழியே தமிழின் இனிமையை உலகம் அறிய செய்த உயிருள்ள கல்விக்கூடம், விரல்கள் பேசும் காலத்திலும் செவிகள் தேடும் அமைதியான அன்பு குரல். 87 என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, மக்களின் மனதில் நீ பதிந்திருக்கும் நினைவுகளின் உயரம். காற்றலைகள் இருக்கும் வரை உன் பயணம் தொடரும், தமிழ் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுப்பு வினோதாஜை, அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நாம் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு DK சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2:30 குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013ஆம் ஆண்டு கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய

0: பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், இரண்டாவது பரிசு ஒடிசாவின் கஞ்சாமுக்கும், மூன்றாவது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், இரண்டாவது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், மூன்றாவது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என

0: மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி பூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்த வேளை 7:25:15. இப்போது நாம் கேட்பது திரை கானம். தினமும் காலையில நம்ம பண்பலையில உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வருதுல்ல, அந்த சூழலுக்கு கடிதம் போட்டு தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழக்கூடியது, அது ஒரு வகை இருக்குல்ல. அதே போல இந்த பாடல்ல வர்ற ஹீரோ வந்து சொல்றாரு, ஒரு ஏடு இருக்கிறது, அதுவும் பூவான ஏடு. அந்த ஏட்டுல என்னோட பொன்னான எழுத்தை நான் வந்து செதுக்குறேன். அதுவும் யாருக்கு செதுக்கிறேன் அப்படின்னா, கண்ணான கண்ணுக்கு. உங்களுக்கு எப்படி கண்ணான கண்ணு வித் பாரதி தமிழ் பண்பலையா இருக்கோ, அந்த மாதிரி அவங்களோட கண்ணான கண்ணுக்கு நான் ஒரு கடுதாசி போடுறேன். அந்த கடுதாசியை பிரிங்க, பாட்டை படிங்க. பாட்டை படிங்கன்னா நீங்கள் பாட்டை போடுங்கன்னு சொல்லுவீங்க, இவங்க பாட்டை படிங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம். பாடல் இதோ.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே
3: சபாஷ் சபாஷ்.

0: மனோ வாணி ஜெயராம் குரல்களில் கங்கை மரன் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் பொன்மன செல்வன் படத்துக்காக அந்த அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட பத்மவாசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். தண்ணீர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடுபொருள். ஆறறிவு படைத்த மனித இனம் இந்த இடுபொருளை ஒரு வணிக பொருளா மாத்திடுச்சு. ஒரு வருடம்னா அதுல மாதம் மும்மாறி பெய்த காலம் உண்டு, அப்புறம் பருவமழை தவறாமல் பெய்த காலம் உண்டு. ஆனா இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. எப்போ மழை பெய்யும்னு ஏங்கி தவிக்கிற காலம் ஆயிடுச்சு. எதையும் அளவறிந்து பயன்படுத்தி இருந்தா எந்த சிரமமும் ஏற்பட்டிருக்காது. பொது குழாயில தண்ணீர் பிடித்த பொழுது செலவு செய்த தண்ணீரின் அளவு வீட்டு குழாய்க்கு வந்தவுடன் அதற்கான விரயம் சுமார் 5 ஆயிடுச்சு. நியாயமா? அதாவது அன்று முகம் கழுவ 2 நீர் போதுமானதா இருந்துச்சு, இன்னைக்கு 2 குழா திறந்து முகம் கழுவுற வரை மூடுறது இல்லையே.
2: பத்மவாசன் ஐயா,
3: இது ஒரு உதாரணம் தான். இது போல ஒவ்வொரு செயலுக்கும் நாம எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துறோம் அல்லது செலவழிக்கிறோங்கிறத நாம தான் அளவிடணும். இப்போ நிறைய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்துருச்சு. ஒரு கம்பெனியில 10,000 பேர் வேலை செய்வதா வச்சுக்கிட்டா, அவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு கழிவறையில மட்டும் சுமார் 400,000 தண்ணீரை பயன்படுத்துறாங்க அல்லது விரயம் செய்யறாங்க. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டுக்கு வந்து அவர்களது தொழிலை நடத்துறாங்க. மிக முக்கிய காரணம் தண்ணீர் தான். நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, அந்நிய செலாவணி கிடைக்குது, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா வெளிநாட்டில் இருப்பவருக்காக இங்க நம்ம நாட்டின் இயற்கை வளங்களை நாம இழக்கிறோம். சரி, எதையாவது ஒன்னை இழந்தா தான் ஒன்னு கிடைக்கும். தண்ணீர் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. இது போல நிறைய இயற்கை வளங்கள் நம்ம நாட்டில் அபரிமிதமா பயன்படுத்தப்படுது. அளவுக்கு அதிகமா உபயோகிக்கப்படுவதால் தான் இயற்கையில் சமன்பாடு இல்லாம போயிடுச்சு. அதனால தான் நிறைய நோய் நொடிகள் வருது. இப்போ பெரும்பாலும் எல்லார் வீட்லயும் குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதுல தண்ணீரை வச்சு ஜில்லுன்னு எடுத்து குடிக்கிறோம். அந்த காலத்துல மண்பானை இருக்கும், அதுல தண்ணி ஊத்தி வச்சு வெட்டிவேர் போட்டு அருமையான மனம் கமழும் தண்ணீரை குடிச்சோம். எந்த நோய் நொடியும் நம்மளை அண்டாம இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிக்க ஆரம்பித்தோம்,

0: எல்லாம் நம்மளை தேடி வருது. பானை தண்ணி குடிச்சா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அது தவறு. சளி என்ற கழிவைத்தான் மண்பானை தண்ணி வெளியேற்றும். ஆனா இப்போ ஆர்வோ வாட்டர் தண்ணீர் சுத்திகரிப்பான்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வாங்கி குடிக்கிறோமே, அவை கழிவை வெளியேற்றாது. மண்பானை தண்ணீரின் கார அமில நிலை பிஹெச் 7-8, இயல்பா ரத்தத்தின் பிஹெச் அளவு 7.4.
1: பத்மவாசனையா,
0: சாதாரணமா பிஹெச் 7 கீழ் இருந்தால் அது அமிலத்தன்மை, பிஹெச் 7 மேல் இருந்தால் அது காரத்தன்மை. நாம குடிக்கும் குளிர்பானங்கள் பெரும்பாலானவை அமிலத்தன்மை உடையவை. இவற்றையெல்லாம் அந்த காலத்துல நாம பார்த்தா தண்ணி குடிச்சோம். கிணத்து தண்ணி, ஊத்து தண்ணி, ஆழ்குழாய் கிணற்று நீர் எல்லாத்தையும் கிடைக்கிறத குடிச்சோம். அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தணும். நல்லா தான் இருந்தோம். இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாம தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்
3: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
4: பாட்டும் பயணமும்
5: இந்த வேளை 7:34:24 இந்த மணித்துளிலிருந்து 7:55 வரை, 7:55 வரை நாம் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இன்றைக்கு எந்த வடிவத்தில் பாடல்கள் பயணிக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் மொத பாட்டை கேட்டாலே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி ஒரு எளிமையான ஒரு பாணியை தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக பள்ளிக்கூடம் விடுமுறை, கோடை விடுமுறை வந்தாலே சின்ன பசங்களுக்கு பெரும்பாலும் என்ன ஒரு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதை நானே சொல்லக்கூடாது, பாடலில் சொல்லுவாங்க. அதை சார்ந்து தான் பயணம் பண்ண போது. ஒருவேளை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பாடல் முடிஞ்ச உடனே உங்களுடைய கருத்தை போடுங்க, சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறேன். இந்த பாட்டில் வந்து அதை தான் பண்ணுறாங்க. ரொம்ப எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை நானே சொன்னால் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அதனால் பாட்டை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: கோல்டு தேவராஜ் அவருடைய குரலில், பி மணிவண்ணன் வரியில, ஜிப்ரானினுடைய இசையில குரங்கு பெடல் படத்துல இருந்து அந்த அற்புதமான பாடலை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
1: Don.
0: 7:40 இரண்டு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை அவர்களிடமிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. அது பற்றிய விவரம் 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 5 PM வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அதாவது NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், வார்ட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர், அதாவது NRI ஸ்பான்சர்ட், மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 5 PM வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தகுதி செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: 102.3 FM.
3: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
4: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
3: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.

0: இசையும் நானும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள், என்னை பற்றின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்க தயாராக இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: வணக்கம் இசை உள்ளங்களே, பாட்டும் பயணமும்
3: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து கனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்
4: 7:44 12 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பயணம் இப்போ எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட முகநூலில் கருத்து பதிவுகளை எதிர்பார்க்குறேன். ஒருத்தர் போட்டார், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம். அவர் வந்து நிகழ்ச்சியில் சைக்கிள் பற்றிய பாடல்கள் போகுது சரியா அப்படின்ட்டு இருக்கிறீங்க. சரிதான், சரிதான். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காலையில் கேட்டிருப்பீங்க. உலக மிதிவண்டி நாள். அதனால் சைக்கிளோடு கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு, முதல்லையே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து வர பாட்டில் சைக்கிளில் ஏறி தான் ஃபுல்லாகவே போகிறாங்க. தனியாக ஒரு ஆள் போகிறதில்ல, குரூப்பாக படிக்க போகிற பசங்க எப்போவுமே சைக்கிளில் தான் போவாங்க. அதே போல் இங்கேயும் ஒரு குழு போகிறது. பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 பாடங்களுக்கு 5 நோட்டு போட்டு நாங்கள் எழுதுவோங்க. ஆனால் காலேஜ் போயிட்டு நாங்கள் இப்போ நாங்கள் ரொம்ப சிக்கனமானவங்க, 5 நோட்டு போட்டுலாம் எழுத மாட்டோம், ஒரே நோட்லேயே எழுதுருவோம். எவ்வளோ சிக்கனம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. அது மட்டும் தான் சொல்கிறாங்களா? ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.
5: சக்தி வேலே பாட்டப்பாடு துள்ளி வந்தே

0: கார்த்திக் குரலில் நான் முத்துக்குமார் வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் அந்த இனிமையான பாடல் கோவில் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஏழு மணி 52 நிமிடம், 13 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிறைவை எட்டிவிட்டோம். கருத்துக்கள் போட்டு காத்துட்ருக்கிறீங்க நண்பர்கள், அதையும் என்னன்னு கொஞ்சம் நான் எட்டி பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் கருத்துக்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முத்துக்குமார் இனிய மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. பர்வதவர்தினி அவங்களும் வந்து மனமாலையும் பாட்டு கேட்டோம்ல, அதிலிருந்து நல்லா இருக்குதுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி வந்து அவங்க ஏற்கனவே வீரராகவன் போட்டிருக்காரு. மயிலை பட்டாபி நல்வா

கருத்துகள் அப்படின்னு போட்டு உங்கள் விளக்கமும் பாடலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க கவிஞர் நினப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு நினப்பு புழப்பக்கடுத்துடுறாசா அப்படின்னு போட்டுருக்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஏற்றுக்கிறேன். என்ன சொல்லியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் இல்லை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் எடிட் பண்ணி போட்டிங்கன்னா அடுத்த வாட்டி நான் கொஞ்சம் உங்களுக்குமே பிடிச்ச மாதிரி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சபரி மனோஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் புதன் மாலை வணக்கம் அனைவருக்கும் பொன்னான நினைவுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கந்தன் வள்ளி எடப்பாடி சவுகார்பேட்டையிலிருந்து பாடல்கள் அருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கம் அவங்களும் பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முகமது மியான் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி அமுதா அதாவது கள்ளக்குறிச்சியிலிருந்து அமுதா அவங்களோட சேர்ந்து கேட்டுட்டு

ராம் நாகராஜன், புதன் மாலை வணக்கம் அனைவருக்கும் பொன்னான நினைவுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கந்தன் வள்ளி எடப்பாடி சவுகார்பேட்டிலிருந்து பாடல்கள் அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கம், அவங்களும் பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முகமது மியான், இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம், கள்ளக்குறிச்சி அமுதா, அதாவது கள்ளக்குறிச்சியிலிருந்து அமுதா, அவங்களோட சேர்ந்து கேட்டுட்டுருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், பாடல் சூப்பர்னு இருக்கிறாங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி பாட்டு பயணம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோணியரை காட்டுப்பாக்கம், ஏற்கனவே சைக்கிள் பயணம் பற்றிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சரியாக சொல்லிட்டாரு, வாழ்த்துக்கள். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு எட்டியாச்சு. சைக்கிள்னாலே இந்த பாட்டு இல்லாமல் நமக்கு ஓடவே ஓடாது. என்ன பாட்டு கேட்டுருவோம்? நிறைவு பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாரு, சித்ராவும் இணைந்து பாடியிருப்பாங்க. வைரமுத்துவின் குரல்ல தேவாயினுடைய இசையில அந்த பாடல் அண்ணாமலை படத்துக்காக கேட்டோம். இந்த வேளை 7:55 இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக பல ஊர்களில் இருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுக்கிட்டு போனாங்க. ஆனால் அவர் இதை காதிலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குருக்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல் சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்று கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுகிட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அப்படி அவனை இங்கே சேர்க்கப்படாது. நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அவனை வந்து இந்த மடத்தை விட்டே துரத்தி பண்ணணும். நீங்கள் அவனை வெளியில் அனுப்புங்க, இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேரும் வெளியில் போயிடுறோம். இப்படி தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டார். எல்லாரும் இப்படி வாங்கன்னாரு, வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்காந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்கள் எல்லாரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சா வேறு எங்கே வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் திருடுறான். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவனை அடித்து துரத்தி போடுறோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யார் சொல்லி கொடுக்கறது? அதனால் இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்களில் கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான். குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீரில் அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்போ தான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமாக படிக்கிறவனையும் மாற்றி காட்டுறேங்கிறது

0: தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும்னா. அந்த குரு நிமிந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா. நீ சொல்கிறது சரி, ஆனால் உன்னால் இங்கே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்க முடியலேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து அதுக்கு குருவாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னானோ.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458 044-249-648-6458
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
1: இனி இரவு 8 மணிக்கு தொடர்வது செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சார்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 360,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தமிழக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனன் இணையை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ கோரினால்.
1: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன் குமார். நேரம் 8:05 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எப்போவுமே முதல் தடவை நம்ம ரொம்ப ஆசையாக வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம மனசில் எப்போவுமே நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்கும். அந்த பொருள் வந்து பிற்காலங்களில் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை செயலிழந்து போயிடுச்சுன்னா கூட அதை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருப்போம். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாங்கின முதல் வானொலி பெட்டி, ரேடியோ பெட்டி நினைவு இருக்கா? அது என்ன மாதிரியான பெட்டி? அதை நீங்கள் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கீங்களா? உங்களுக்கும் அதற்குமான நெருக்கம் என்ன அப்படின்ற முதல் வணக்கம். வணக்கமா, எப்படி இருக்கீங்க? முதல் வானொலி பெட்டி, ரேடியோ பெட்டி ஞாபகம் இருக்கா?
2: அப்பா,
1: 40 கால நினைவு அந்த வானொலி பெட்டிக்கு இருக்கு.
2: இப்போ என் அம்மாக்கு வயசுமே 48 இப்போ என் அம்மாக்கு.
1: ஓகே,
2: அதை நான் சொல்ல விஷயங்கிறாங்க. அது தூக்கி போறவங்க தூக்கி போற மனசு வரல. இதுதான் எங்க பாட்டு கேட்டு எங்க அம்மா
1: அது எப்படி மனசு வரும் அந்த வானொலி பெட்டியை தூக்கி போட? ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கலந்துகிட்டதுல, ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியில அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யாருங்கிறது பேசுறீங்க?
3: நான் திருப்பத்தூர்ல இருந்து நல்லா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
2: மனசு வர மாட்டேங்குது.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அதாவது நேயர்கள் அவங்க வாழ்க்கையில் வாங்கின முதல் வானொலி பெட்டியோட எவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி ஒருத்தர் சொன்னார், நான் வாங்கும்பொழுது ஒரு வானொலி பெட்டியில் முதல்ல அலைவரிசை கேட்டுட்டு இருந்தா, அதுக்கப்புறமா எஃப்எம்மாக மாறினதுக்கப்புறமா அதுலேயும் எஃப்எம் இருந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா. பெரும்பாலும் இந்த வானொலி பெட்டிகளில் வந்து எல்லா விதமான அலைவரிசைகளையுமே உள்ளடங்கிய வானொலி பெட்டிகள் ஒரு சிலது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும். அதில் வந்து ஒரே வானொலி பெட்டியில் நீங்கள் வந்து சிற்றலை ஒளிபரப்பையும் கேட்கலாம், ஷார்ட்வேவ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் மத்திய அலை ஒளிபரப்பையும் கேட்கலாம், மீடியம் வேவ் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பண்பலை ஒளிபரப்பு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அந்த டிரான்ஸ்மிஷனையும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வானொலி பெட்டிகள் ரொம்ப சிறப்பான வானொலி பெட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் வாங்கின முதல் வானொலி பெட்டி பற்றின நிறைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக காத்துட்டு இருக்கு ரெட் ஐ கதிரே அப்படின்ற பாடல், மாற்றான் திரைப்படத்திலிருந்து. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைக்க, கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, கிரிஷ் மற்றும் எம் கே பாலாஜி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையா.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரையிசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுருங்க. நேரம் சரியாக 8:16 ஆகிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் வாங்கின முதல் வானொலி பெட்டி பற்றி தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையறாங்க அடுத்த நேர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? என்னடா என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: நல்லா
2: இருக்கீங்களா சார்?
3: ஓகே. அதுக்கப்புறம் தாத்தா எனக்கு ஓடு தாத்தா அப்படின்னு அவர் குடுத்தாரு.
2: சூப்பர் சார்.
3: வாங்கி புத்தகத்தை வச்சிருந்தேன், நல்ல பாட்டு கேட்பேன், கொள்ளுவோம். அப்பெல்லாம் டெப்டி கேட்டா கிடையாது வச்சிருந்தேன். அது இன்னும் ஞாபகம், எங்க எங்க தம்பி வீட்டுல இருக்கு சார். அது
2: சூப்பர் சார்,
3: புத்தகத்தை.
2: சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், ப்ரோ, நான் சந்திரசேகர்
2: சார்
4: கட்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க நலமா இருக்கோம். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின முதல் ரேடியோ பெட்டியை பத்தின நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம்.
4: என்னுடைய அப்பா தான் எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தாரு முதல் ரேடியோ பெட்டி அப்படிங்கறத.
2: ஓகே.
4: எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசை ரேடியோ அப்படிங்கறத கேட்கணும் அப்படின்ட்டுன்னு. 2 in 1 அப்படிங்கறதுலதான் ஃபர்ஸ்ட் நான் ரேடியோ அப்படிங்கறத கேட்டேன்.
2: ஓகே.
4: அப்புறமா ரேடியோ வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சு போய் அப்பா எனக்கு ஒரு தனி ரேடியோ செட்டே வாங்கி கொடு அப்படின்னு கேட்டேன். உடனே நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நான் வாங்கி தரேன் அப்படின்னு. நான் டாப் எனக்கு உடனே சொன்ன மாதிரி

0: ஐடி அப்படிங்கறத வாங்கி கொடுத்தாரு.
1: சூப்பர் சார்.
0: அப்போல இருந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து விவத் பாரதி வர்த்தக ஒலிபரப்பு எல்லாம் பேசினப்பெல்லாம் MWல தான் வரும்.
1: மீடியம் வேவ்
0: பாருங்க, இன்னும் அலைவரிசை கூட ஞாபகம் வச்சுட்டு
1: கரெக்டா சொல்றீங்க சார்.
0: MWல தான் வரும், அப்போ குறன் வரும். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரா கேட்கணும் அப்படின்னு கேட்பேன். மாடிக்கெல்லாம் எடுத்துட்டு போவேன், இல்ல சமயம் எனக்கு சரியா ரீச் ஆகாது.
1: ஆமா, அதெல்லாம் வந்து சுகமான நினைவுகள். அதெல்லாம்
0: சுத்தமான நினைவுகள். இப்போ இப்போ பாருங்க, நான் ஆப்ல கேட்டுட்டு இருக்கிறேன் ப்ரோ.
1: சூப்பர்.
0: அந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒண்ணு, அந்த கொரகொரன்னு கேட்கக்கூடிய அந்த ரேடியோ இருக்கு பாருங்களேன்.
1: ஆமா ஆமா.
0: இதோ மழையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இடி இடிக்கும் பொழுது அதுவும் சேர்ந்து உள்ள டப் டப் டப்னு வெடிக்கும், அதெல்லாம் ஒரு தனிய அனுபவம்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அதாவது நேயர் அவர்கள் வந்து உங்க வாழ்க்கையில அந்த வானொலி பெட்டியில அந்த வால்வு ரேடியோல அந்த அலைவரிசையை டியூன் பண்ணி அலைவரிசையை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய சவால் அப்படின்லாம் சொல்லலாம். அதை அனுபவிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். எனக்கும் அந்த சுகமான அனுபவங்கள்லாம் இருக்கு. ஏன்னா பொதுவாகவே அந்த வால்வு ரேடியோவை ஆன் பண்ணும்பொழுது உடனே ஆன் ஆகாது, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஸ்ட்ரிப் ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரேடியோவில் பாட்டே கேட்கும். ஸோ அந்த அலைவரிசைகளுக்கு மத்தியில் நம்ம என்ன அலைவரிசை கேட்கணும்னு தேடுறதே ஒரு பெரிய சுகம் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர நேராங்க. வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின முதல் வானொலி பெட்டி, ரேடியோ பெட்டி ஞாபகம் இருக்கா?
2: சின்ன வயசுல அஞ்சு பத்து வயசு இருக்கும், ரெண்டு பேர் போய் வாங்கிட்டு வந்தோம்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கலந்துகிட்டதுல. உங்களுக்காகவே காத்துட்டு இருக்க எல்லா பாடல்களும் தொடர்ந்து பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அப்படின்ற பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: வணக்கம் நேயர்களே, 2026-2027 ஆண்டு கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு அதாவது BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு அதாவது BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17-6-2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்அப் என்ஆர்ஐ, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் 17-7-2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட அவங்க முதல்ல வாங்கின வானொலி பெட்டிகள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் நேராங்க அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுகிறேன் சார்.
0: மா சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் இங்கே எல்லாருமே ரொம்ப நலமா இருக்கோம், சொல்லுங்கள் நீங்கள்.

0: இப்ப வாழ்க்கையில வாங்கின முதல் வானொலி பெட்டி பத்தினது?
1: ஆமா சார், 2009 2010 வாங்கினது. நல்லா கருப்பு கலர்ல சதுரமா, அந்த கம்பெனி பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா கம்பி எல்லாம் மேல நீட்டி இருக்கும்ல சார், டிரான்ஸ்மிஷன் வந்து
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். மதுரை வானொலி தாய் வீடுன்ற மாதிரி அகில இந்திய வானொலி எல்லாருக்குமே தாய் வீடு பொதுவாதான். ரொம்ப சந்தோஷம் நீங்க பகிர்ந்துகிட்டதுல, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின முதல் வானொலி பெட்டி நினைவு இருக்காமா?
1: ஆமா, 50 வருஷத்துக்கு
0: முன்னால
1: வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு வந்து, நானே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நானே உங்களுக்கு எல்லா பாட்டும் வாங்கி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இவர்த்த ரூபாயில் வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போய் ஒரு மாசம் டைம் எடுத்துங்க. எனக்கு பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்பவுமே எல்லாம் கிடையாது. அப்போ திருச்சி பாண்டிச்சேரி சிலோன் இந்த மாதிரி ரேடியோக்கள் தான் ரொம்ப நல்லா கேட்டு ரொம்ப வருஷங்களுக்கு உழைச்சது.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா, நீங்க சொல்லும் பொழுது அந்த நினைவுகள் எல்லாம் நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கலந்துகிட்டதுல. ஸோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வானொலி பெட்டி, அதுக்கு பின்னாடி எவ்வளவு நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா? நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சிவா மனசுல சக்தி திரைப்படத்துல இருந்து கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள், யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில, ரஞ்சித் அவர்களுடைய குரல்ல ஒரு பாடல் வருது, கேட்கலாம். இது உங்களுக்கு பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458, 0444249864458.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 8:33 ஆயிட்டு இருக்கு. நீ கோரி நாள் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையில முதல் முதல்ல வாங்கின வானொலி பெட்டி பத்திர நினைவுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூந்தமல்லி போஜராஜ் பேசுறையா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: வீட்டுல
0: பத்திரமா? சூப்பர் சூப்பர், உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் நம்ம கூட இணையறாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரேடியா
0: ரொம்ப சந்தோஷம். அதாவது பொதுவாக வெளிநாட்டில் இருந்து யாராவது வந்தாங்கன்னா நான்லாம் என்ன கேட்பேன்னா, ஃபாரின்லேருந்து வரும்பொழுது எனக்கு ஃபாரின் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்பேன். அப்படி இல்லையா, ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அஞ்சல் தலைகள், அதை எனக்கு வாங்கிட்டு வாங்க, நான் எனக்கு அஞ்சல் தலைகள் சேகரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் முதல் தடையாக வயல் நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒருத்தர்கிட்ட உரிமையாக வானொலி பெட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதை இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறோம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிறது பேசுகிறீங்க?
2: சார் வணக்கம், கண்ணன் திருவான்மையூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: இங்க எல்லாருமே ரொம்ப நலமா இருக்கோம். சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையில வாங்கின முதல் ரேடியோ பெட்டி நினைவு இருக்கா சார்?
2: சார், அது மறக்கவே முடியாது. ரெண்டு ரேடியோ பெட்டி, ஒன்னு கிடையாது ரெண்டு. ஆக்சுவலி 1980 எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சாங்க, பிளீஸ் ஒரு ரேடியோ.
0: ஓகே,
2: பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ரேடியோவை விட ரேடியோ பாதுகாக்கிறதுக்கு ஒரு கவர் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. 50 வருஷம் போது அந்த கவரை என்னால மறக்கவே முடியாது. நாலா பக்கமும் கொஞ்சம் ஓல்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஓல்ட்ஸ் வந்து அந்த மூடி அதை திறக்கும் போது பாட்டு வைக்கிறது திறந்து வைப்பாங்க, டஸ்ட் ஆயிடும்.
0: ஆமா ஆமா,
2: அதான வில்லேஜ், திருவில்லூத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ் எங்களுக்கு, விருதுநகர் மாவட்டம்.
0: ஓகே ஓகே,
2: ரேடியோ மறக்க முடியாது. அப்பா இறந்து 10 வருஷம் ஆச்சு, ஆனா அந்த 50 வருஷம் ஆகி அந்த ரேடியோ அப்படியே தான் இருக்கு இன்னும் கூட.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா நீங்க இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், கிழக்கு தம்பி ராஜசேகர் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார். அருமையான தலைப்பு சார்.
0: அப்படியா, அந்த அருமையான தலைப்பு, அந்த அருமையான நிகழ்ச்சியில நான் கேட்கணும்னு விரும்புறேன். நீங்க வாழ்க்கையில வாங்கின முதல் ரேடியோ பெட்டியை பத்தின நினைவுகள் சொல்லுங்க.
3: ROSA 1968 சார்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். அந்த வானொலி பெட்டி இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா?
3: அது இப்ப இல்ல சார், நிறைய அந்த வால்வ் எல்லாம் கிடைக்கலன்ட்டு.
0: ஓகே ஓகே,
3: அந்த ரிசிஸ்டன்ஸ் ஒரு இடம் இருக்கு.
0: ஆமா,
3: அங்கெல்லாம் போய் கேட்டு பார்த்தா எங்கேயும் கிடைக்கல, சும்மா அப்படியே ஞாபகம் வச்சிருக்கேன் மேல.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். நம்ம நேயர்கள் வந்து அவங்க வாங்கின வானொலி பெட்டிகள் இன்னைக்குமே, நான் சொன்னாலே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அந்த வானொலி பெட்டி வந்து இயங்க முடியாத ஒரு நிலையில இருந்தாலும் அதை எப்படியாவது இயங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் அதற்குண்டான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தேடி அலைந்தும், சரி ஓகே இதுக்கப்புறம் இதை பழுது பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்தாலுமே அந்த வானொலி பெட்டியை தூக்கிலாம் போட மாட்டோம், நாங்கள் பத்திரமா தான் வச்சுப்போம் அப்படின்னு சொல்றதை கேட்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சந்தோஷத்தோட அதே உற்சாகத்தோட நிகழ்ச்சியினோட அடுத்த பாடல் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், நான் உன்னை விட்டு வேறு

எங்கும் போக மாட்டேன் அப்படின்ற பாடல் தான். இளையராஜா அவருடைய இசையில கார்த்திக் அவர்கள் பாடிய பாடல், கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ள

0: இலக்கு உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நீங்கள் வாங்கின முதல் வானொலி பெட்டியை பற்றினா தகவல்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கிட்ட கேட்டுட்ருக்கோம். நேரம் சரி 8:44 ஆக போது இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: அதாவது நான் 75
0: நினைக்கிறேன்.
1: டவுன்லோடு தான் இருக்கும்.
0: வெளியே வந்துடும் உங்க கான்பிடன்ஸ், நீங்க சொல்ற அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ் என்னால உணர முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: எலக்ட்ரானிக் பொருள் எது இருந்தாலும் இருக்கு, அது ஒண்ணு ஒரு ஒரியாக்கி திருப்பி அதை ஒன்னாக்கிடுவோம், அசம்பிள் பண்ணுவோம்.
0: சூப்பர் சார், ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ப்ரொஃபசர் அக்கம் சௌந்தரராஜ்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
2: நிகழ்ச்சியான
0: ஒரு வாழ்த்துக்கள் சார், சந்தோஷம். நீங்க சொல்லுங்க சார்.
2: 68-70 எங்க வீட்டுல வால்வு செட் இருந்தது.
0: ஓகே.
2: அத வந்து 25 பேர் எல்லாம் ஒன்னா கேப்போம். நான் கேக்குற நிகழ்ச்சி அவங்க வேற மாத்தி போடுவாங்க. அதனால நான் தேடின்னு போயிட்டு ரிச்சர்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு ரேடியோ வாங்கினேன் சார். அப்போ
0: ஓகே, நீங்க தனியா வானொலி கேட்கணும்ன்றதுக்காக?
2: வானொலி கேட்கறதுக்காக சென்னை வானொலியும் விவத் பாரதி இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நான் தனியா போய் நான் தனியா ஒரு செட்டு 150 ரூபாய்க்கு ஒரு பெரிய செட்டு மருத்துவ செட்டு மாதிரி
0: இருக்கும்,
2: அதை வாங்கினு தான் ரொம்ப காலம் இருந்தது என் கையில இருந்தது.
0: சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
2: மிக்க மகிழ்ச்சி சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நேயர்கள் வந்து உங்க வாழ்க்கையில வாங்கின மறக்க முடியாத வானொலி பெட்டிகள் அதனுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு அழகான பாடல் கேட்கலாம். சேதுபதி திரைப்படத்தில இருந்து கொஞ்சி பேசிட வேணாம் அப்படின்ற பாடல் கேட்கலாம். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைக்க, ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த பாடல் இசையை காத்துட்டு இருக்கு. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
3: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்கள நாதம்.
2: காலை 5:30 முதல் 6 மணி வரை
1: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
4: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
2: காலை 6:00 முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 8:52 ஆயிட்டிருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம். அவங்க வாழ்க்கையில் வாங்கின முதல் வானொலி பெட்டி பற்றிய நினைவுகள் எல்லாமே நேயர்கள் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுடைய நினைவுகளை சொல்லும் பொழுது உண்மையிலேயே அதை உணர்வு பூர்வமாக என்னால் உணர முடிஞ்சது. ஒரு வானொலி பெட்டி அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு நேயர்களும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாங்கின முதல் வானொலி பெட்டி பற்றிய தகவல்கள்லாம் சொல்லும்பொழுது எனக்கும் நான் வாழ்க்கையில் வாங்கின முதல் வானொலி பெட்டி இதை நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எங்கள் வீட்டில் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு வால்வு ரேடியோ இருந்தது, அப்பா வச்சுருந்தாரு. அதில் தான் வந்து அகில இந்திய

என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே கேட்போம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பாக்கெட் ரேடியோ அப்பா வாங்கிட்டு வந்தார், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பாக்கெட் ரேடியோ வந்து உள்ள பேட்டரி போட்டு இயங்கக்கூடிய ஒரு ரேடியோ. ஒரு நாள் இரவு வந்து பலமான மழை, அப்போ வந்து கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, வீட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கோம். அப்போது அந்த பாக்கெட் ரேடியோவில் நான் வந்து அகில இந்திய வானொலியில் ஒரு வானொலி நாடகம், அதுக்கப்புறம் வயலும் வாழும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டது இன்னும் என் மனசுக்குள்ள பசுமையாக இருக்குது. ஆனால் நான் முதல் முதல்ல எனக்குன்னு வாங்கின ஒரு வானொலி ரேடியோ வந்து சின்ன வயசில் அப்பா டூர் கூட்டிகிட்டு போகும்போது, எந்த ஊருன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, அப்போ ஒரு கோவில் முன்னாடி அங்கே திருவிழா கடைகள் மாதிரி கோவில் முன்னாடி கடைகள் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போது 80 ரூபாய்க்கு ஒரு குட்டி பாக்கெட் ரேடியோ ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதை வாங்கி கொடுக்கும்போதே அப்பா சொன்னார், 80 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்குறேன், ஒரு 80 நாளாவது பத்திரமாக வச்சுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்ன மாதிரியே அந்த வானொலி பெட்டி வந்து அந்த பயணம் முழுக்க அந்த வானொலி பெட்டியில் தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டதுனால அது நாளாக நாளாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாமே லீக் ஆகி அந்த வானொலி பெட்டி ரொம்ப சிதஞ்சிருச்சு அப்படின் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த வானொலி பெட்டி எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ என் வாழ்க்கையில் எனக்காக நான் வாங்கின முதல் வானொலி பெட்டி அந்த 80 ரூபாய் மதிப்புள்ள பெயர் தெரியாத ஒரு வானொலி பெட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். அதில் எந்த பிராண்டுமே அப்போ

எங்கள் அப்பாவுக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்ன மாதிரியே அந்த வானொலி பெட்டி வந்து அந்த பயணம் முழுக்க அந்த வானொலி பெட்டியில் தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டதுனால அது நாளாக நாளாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாமே லீக் ஆகி அந்த வானொலி பெட்டி ரொம்ப சிதஞ்சிருச்சு அப்படின் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த வானொலி பெட்டி எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ என் வாழ்க்கையில் எனக்காக நான் வாங்கின முதல் வானொலி பெட்டி அந்த 80 ரூபாய் மதிப்புள்ள பெயர் தெரியாத ஒரு வானொலி பெட்டி அப்படின் தான் சொல்லலாம். அதில் எந்த பிராண்டுமே அப்போ போட்டு அந்த வானொலி பெட்டியினுடைய நினைவுகள் தான் எனக்குள்ள இவ்வளவு பசுமையா இருக்கு. அந்த மாதிரி நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லலாம். நீ கோரினால் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. கோவில் திரைப்படத்திலிருந்து காலேஜுக்கு போவோம் அப்படின்ற பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில், கார்த்திக் அவர்கள் பாடிய பாடல், கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சக்தி வேலை.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ஒரு வழியாக நீரில் மூழ்க இருந்த வானதியை வந்தியத்தேவனும் குந்தவையும் காப்பாற்றி கரை சேர்க்கிறார்கள். அப்போது மூர்ச்சையடைந்த நிலையில் வானதி இருந்தாலும் அவளுக்கு சுயநினைவு ஓரளவுக்கு இருந்தது. குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருந்தவற்றை அவள் கேட்க நேர்ந்தது. அருள்மொழிவர்மர் உயிரோடுதான் இருக்கிறார், ஆனால் ஜுரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய ஆறுதலை அளித்தாலும், இன்னொரு புறத்திலே அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் ஈடுபாடு கொண்டிருப்பதாக கூட இருக்கலாம் என்பதை வந்தியத்தேவன் கூறியவுடன், குந்தவை தேவி, மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன் என்று கூறவும், வந்தியத்தேவன், ஓடக்கார பெண் பூங்குழலி என்பவளை பற்றி சொன்னேன் அல்லவா, இலங்கைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தவளும் அவள்தான். இளவரசரையும் என்னையும் கடலிலிருந்து காப்பாற்றியவளும் அவள்தான். சூடாமணி விகாரத்துக்கு இளவரசரை படகில் ஏற்றுக்கொண்டு போயிருப்பவளும் அவள்தான். சேந்தன் அமுதனை மட்டும் நம்பி இளவரசரை நான் ஒப்புவித்து வந்திருக்க மாட்டேன். பூங்குழலியை நம்பித்தான் ஒப்புவித்திருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் இளவரசருக்கு அர்ப்பணம் செய்வாள். அதனால் என்ன, ஓடக்கார பெண் ஓடக்காரிதானே. உலகமாள பிறந்தவனை மணப்பது பற்றி அவள் கனவு காண முடியுமா? தரையில் தத்தி குதிக்கும் சிட்டுக்குருவி வானத்தில் உயரப்பறந்து வட்டமிடும் கருடனை பார்க்க முடியுமா?
1: ஏன் முடியாது? சிட்டுக்குருவியும் கருடனை அண்ணாந்து பார்க்கலாம், கருடனும் சிட்டுக்குருவியை குனிந்து பார்க்க ஆசைப்படலாம்.
0: என் தம்பியின் மனத்தில் அப்படி ஏதேனும் எண்ணம் உதித்திருந்தால் அதை போக்குவதற்கு நானாயிற்று. கூடவே கூடாது. எத்தனையோ அபாயங்களிலிருந்து அருள்மொழிவர்மனை நான் தப்புவித்திருக்கிறேன். இந்த ஓடக்காரியின் மோக வலையிலிருந்தும் நான் தப்புவிப்பேன்.
1: ஓடக்காரி என்றால் அவ்வளவு தள்ளுபடியா? குலமும் கோத்திரமும் அவ்வளவு முக்கியமா? ஓடக்காரியின் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம்தானே. அவளுடைய நெஞ்சும் அரண்மனையில் பிறந்த இளவரசிகளின் நெஞ்சைப் போல துடிப்பதில்லையா? பார்க்க போனால் இளவரசிகளின் அன்பில் ராஜ்ய ஆசை முதலியவை கலந்திருக்கலாம். ஆனால் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பு மாசற்றது, புனிதமானது. இளவரசரும் அவ்வாறுதான் நம்புகிறார். மற்றவர்கள் ஏன் குறுக்கே வந்து தடை செய்ய வேண்டும்? இப்போது வந்து என் விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து அதனுள் இருப்பதை தங்களுக்கு நான் வெளியிட்டு காட்ட முடியுமானால்?
0: வேண்டாம் வேண்டாம், உம்முடைய நெஞ்சில் இருப்பது அப்படியே பத்திரமாயிருக்கட்டும், அதுதான் நல்லது. அன்பு, ஆசை, காதல் என்பவையெல்லாம் உலகில் பிறந்த மற்றவர்களுக்குச் சரிதான். ஆனால் ராஜ்யமாள பிறந்தவர்களின் விஷயம் வேறு. அவர்கள் ராஜகுலத்திலேயே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். மனத்தை சிதறவிடக்கூடாது. தவறினால் அதன் மூலம் பல தொல்லைகள் ஏற்படும். எங்கள் குடும்பத்திலேயே அதற்கு தகுந்த உதாரணம் இருக்கிறது. என் தந்தையின் இளம்பிராய

0: விஷயத்தில் ராஜ்யம் அவருக்கு வரும் என்ற உத்தேசமே இல்லாத போது இப்படித்தான் காட்டில் வளர்ந்த ஒரு பெண்ணை. ஆனால் இதையெல்லாம் இப்போது உமக்கு நான் எதற்காகச் சொல்ல வேண்டும்? இந்த பெண்ணுக்கும் மூச்சை தெளிந்து சுய நினைவு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணிமைகள் அசைகின்றன. வேறு ஏதேனும் சொல்வதற்கில்லையா? ஈழ நாட்டில் இன்னும் பல அபாயங்களுக்கு நீங்கள் உள்ளானதாக சொன்னீர் அல்லவா, அதை சொல்லுங்கள்.
1: ஆம் இளவரசி, இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் இளவரசர் மறுத்துவிட்டு வந்த அன்று நாங்கள் அனுராதபுரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. ஒரு கண நேரம் நாங்கள் அங்கே தாமதித்திருந்தால் எங்கள் தலையில் விழுந்திருக்கும், உயிரோடு சமாதியாகியிருப்போம். அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி திடீரென்று அங்கே தோன்றினாள். சமிக்ஞை செய்து இளவரசரை அழைத்தாள். அவள் யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் இளவரசருக்கு முன்னால் பழக்கம் உள்ளவளாகத்தான் தோன்றியது. வீண் சந்தேகத்துக்கு ஆளாக வேண்டாம் அம்மணி. அந்த அம்மாள் பிராயம் முதிர்ந்தவள்.
0: எவ்வளவு பிராயம் இருக்கும்?
1: இளவரசரின் அன்னையாக இருக்கக்கூடியவள். அதோடு காது கேளாது, வாய் பேசவும் முடியாது.
0: என்ன என்ன, இன்னொரு தடை சொல்லுங்கள்.
1: பிறவியிலேயே காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாத ஒரு மூதாட்டி. அவள் பிராயம் 45 மேல் இருக்கும்.
0: ஐயா, அப்படி ஒரு மூதாட்டியை ஈழ நாட்டில் பார்த்தீரா? அவளை பற்றி மேலும் சொல்லுங்கள். அவளுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி ஒன்றும் தெரியாதா? அவள் எங்கே பிறந்தவள்?
1: ஈழ நாட்டை அடுத்து கடலில் ஒரு தீவில் பிறந்தவள். இளவரசி குந்தவை தேவி அளவில்லாத பரபரப்பை அடைந்து,
0: ஐயா இன்னும் சொல்லுங்கள், பார்ப்பதற்கு அவள் எப்படி இருக்கிறாள் என்றாள்.
1: அம்மணி, அவளுடைய தோற்றத்தில் ஒரு அதிசயத்தைக் கண்டேன்.
0: அதை சொல்வதற்கே எனக்கு தயக்கமாயிருக்கிறது. தயக்கம் வேண்டாம், சீக்கிரம் சொல்லுங்கள்.
1: சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணைப் போலவே அவள் இருந்தாள். வயது மட்டும் அதிகம், ஆடை ஆபரணங்கள் பூடாமல் தலைவிரி கோலமாக இருந்தாள். மற்றபடி அதே முகம், அதே தோற்றம். உண்மையில் நான் ஒரு நிமிஷம் ஏமாந்து போய்விட்டேன்.
0: ஐயா, அப்படிப்பட்ட பெண் இங்கே உள்ளவள் யார்?
1: இளவரசி, தங்களால் ஊகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையா?
0: நானா? இந்த பெண் வானதியா? தஞ்சை அரண்மனையில் உள்ள என்னுடைய அன்னையரா?
1: நீங்கள் குறிப்பிட்ட யாரும் இல்லை.
0: பழுவூர் இளையராணி நந்தினியா?
1: ஆம், நந்தினிதான்.
0: கடவுளே, அப்படியானால் நான் சந்தேகித்தது உண்மைதான்.
1: என்ன சந்தேகித்தீர்கள்?
0: விஷ நாகத்தை விட கூடியவள் என்று எண்ணி நான் வெறுத்தவள் உண்மையில் என் தமக்கையாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன். அது நிஜமென்று தாங்கள் சொல்வதிலிருந்து தெரிந்தது. விதியின் கொடுமையே கொடுமை. இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரசகுலத்தைச் சேர்ந்தவர் மணப்பது எவ்வளவு பிசகு என்று தெரிகிறது.
1: அம்மணி, நான் அவ்விதம் குலம் கோத்திரம் தெரியாதவன் அல்ல. எங்கள் மூதாதையர் 300 செந்தமிழ் நாட்டை ஆண்டு வந்தார்கள். சேர சோழ பாண்டியர்களை சிறையில் அடைத்தார்கள். இன்றைக்கு எனக்கு ராஜ்யமில்லாத போதிலும் என் கையில் வாள் இருக்கிறது, என் தோளிலே வலிமை இருக்கிறது, என் நெஞ்சிலே தைரியம் இருக்கிறது.
0: ஐயா, தங்கள் பெருமைகளை கொஞ்சம் பின்னால் கேட்டுக்கொள்கிறேன். உடனே செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன. உம்முடைய உதவி இன்னமும் எனக்கு தேவை. அளிப்பீரல்லவா?
1: எனக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் தங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறேன்.
0: ஓடக்கார பெண் பூங்குழலிக்கு நீர் உடன் பிறந்தவர் போலிருக்கிறது. நல்லது, அந்த பேச்சு இப்போது வேண்டாம். இதோ இந்த பெண் கண்ணை திறக்கப் போகிறாள்.
1: ஆம். இதற்குள் வானதிக்கு பூரண நினைவு வந்துவிட்டது. உடம்பிலும் சக்தி பிறந்து விட்டது. மனத்தில் பல பல யோசனைகள் உதித்தன. இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அத்துடன் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இன்னொரு நாள் இரவு தான் கண்ட காட்சியும் கேட்ட புலம்பலும் நினைவுக்கு வந்தன. அவற்றின் பொருளும் ஒருவாறு விளங்கத் தொடங்கிவிட்டது. வானதி கண் விழித்ததும், இளைய பிராட்டி, என் கண்ணே, உனக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அன்போடு கேட்டாள்.
0: எனக்கு ஒன்றுமில்லை அக்கா, தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேனே என்பதை நினைத்தால்தான் சங்கடமாயிருக்கிறது என்றாள்.
1: அந்த சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்து,
2: நானும் தொந்தரவு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் தேவி. அரண்மனை வாசல்ல ஒரே ஜனக்கூட்டம், குழப்பமா இருக்குது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டது பற்றி ஜனங்கள் ஒரே ஆத்திரமாக இருக்கிறார்கள். தாங்கள் உடனே வந்து சமாதானம் சொல்லாவிட்டால் விபரீதம் நேரலாம்
1: என்றான். பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோலகல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாக போய்க் கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் கூட்டம் கூட்டமாகச் சென்றார்கள். சைவர்களும் வைஷ்ணவர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தார்கள். கடும் விரதங்கள் கொண்ட காலாமுகர்கள் சிலரும் அந்த கூட்டத்தில் ஆங்காங்கு காணப்பட்டார்கள். மக்களில் அநேகர் அழுது புலம்பிக் கொண்டு

0: சென்றார்கள். பலர் பழுவேட்டரையர்களை வாயார சபித்துக் கொண்டு சென்றார்கள். வாலிபர்கள் சிலர் ஆங்காங்கே கையில் கழிகளுடன் காணப்பட்டார்கள். அவர்கள் அவ்வப்போது ஒருவருடைய கழியை இன்னொருவர் தட்டி ஓசைப்படுத்திக் கொண்டு சென்றார்கள். கழி அடிபடும் ஓசை கேட்டதும் பழுவேட்டரையர்களின் தலையில் அப்படிப்போடு என்று சிலர் மெதுவாகச் சொன்னார்கள். சிலர் அவ்வாறு சத்தம் போட்டும் கத்தினார்கள். சத்தம் போட்டு கத்தியவர்களில் காலாமுகர்கள் முக்கியமாயிருந்தார்கள். பழையாறையில் இருந்த முக்கியமான ராஜ மாளிகைகளின் முன் முகப்புகள் பிறைச்சந்திரன் வடிவமாக அமைந்திருந்தன. எல்லா மாளிகைகளுக்கும் சேர்ந்து முன்பக்கத்தில் விசாலமான நிலாமுற்றமும் இருந்தது. விசேஷமான சந்தர்ப்பங்களில் 10,000+ மக்கள் கூடி நிற்கும்படியாக அந்த நிலாமுற்றம் விசாலமாயிருந்தது. முற்றத்தைச் சூழ்ந்து வெளிப்புறத்தில் உயரமான மதில் சுவர் இருந்தது. அந்த மதில் சுவருக்கு 3 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் சில அரண்மனை சேவகர்கள் காவல் புரிந்தார்கள். திரள் திரளாக வந்து கொண்டிருந்த கூட்டம் நிலாமுற்றத்தின் 3 வாசல்களின் அருகிலும் வந்து சேரத் தொடங்கியது. வினாடிக்கு வினாடி கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. செய்தி கொண்டு வந்திருந்த இருவரையும் அவர்கள் அழைத்து வந்து ஊர் சேவகர்களையும் மட்டும் அரண்மனை காவலர்கள் உள்ளே விட்டார்கள். மற்றவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் வெகுநேரம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கூட்டத்தில் எங்கிருந்து கிளம்புகின்றன என்று தெரியாதபடி சில குரல்கள் உள்ளே போங்கள், உள்ளே போங்கள் என்று கூவின. பின்னால் இருந்தவர்கள் முன்னால் இருந்தவர்களை தள்ளினார்கள். கடலின் அலைகள் ஒன்றையொன்று தள்ளி கொண்டு வந்து கடைசியில் பேரலையை கரையிலேயே போய் மோதும்படி செய்கின்றனவல்லவா, அதுபோலவே இந்த ஜனசமுத்திரத்திலும் நடந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இதுவரை சந்திச்ச பெண்களில பூங்குழலி ஒருத்திதான் பல கூறுகளில வல்லவரையனுக்கு சமமா இருப்பதை பார்க்கிறோம். பேச்சு, செயல் வேகம், கடமை உணர்ச்சி, வெளிப்படைத்தன்மை, இப்படி இன்னும் நுணுகி பார்த்தா பகட்டினால ஏற்பட்டுள்ள இருமாப்ப ரெண்டு பேரும் விரும்புறதில்ல. முதன் முதல் குழந்தை ஜோதிடர் வீட்டு வாசல்ல மன்னிப்பு கேட்ட போது எதுவும் பேசாம மிடுக்கா ஒரு பார்வை பார்த்துட்டு போனா குந்தவை. அது வந்தியத்தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. பூங்குழலிக்கு வருவோம். பொன்னியின் செல்வர் அவள் இதய தெய்வம். ஆனா அந்த யானை ஆளுபவர்களின் பகட்டு சின்னம். பொன்னியின் செல்வரோட அதில் செல்வது பெரும் பேறு என்றாலும் உன் படகு இருக்குமிடம் சென்றதும் அதில் ஏறிக்கொள்வோம். நீதான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும். ரெண்டு பேரையும் வைத்து தள்ள முடியும் அல்லவா என்று அவர் கேட்டதும், 10 முதல் துடுப்பு பிடித்த கரங்கள் இவை பிரபு, அரண்மனை பெண்களைப் போல் மலரினும் மிருதுவான கரங்கள் அல்லன்னு நாசூக்கா சொல்ற. நேர்களே, எவ்வளவுதான் பழகியிருந்தாலும் அடி மனத்துல எப்பவோ பதிவான கருத்துகள் பேச்சில வெளிப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இப்ப கூட அரிய பொக்கிஷமான அருள்மொழி வருமுற எளிய ஓடக்கார பெண், பூக்கார சிறுவன் ரெண்டு பேரின் பத்திரமான கைகளில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன்னு நெகிழ்ச்சியோடு சொல்றான் வல்லவரையன். கோடிக்கரையில ராக்கம்மாளும் அவளுடைய உதவியால சேற்றுக்குழியிலிருந்து விடுதலையான ரவிதாசனும் பதுங்கியிருந்து கால்வாயில படகு வருவதை பார்த்துக்கிட்டு இருந்தது நினைவு இருக்கும். அவங்கள குழப்ப வந்தியத்தேவனும் பூங்குழலியும் முன்கூட்டியே பேசிக்கிட்டு ஒரு நாடகம் நடத்தினதையும் பார்த்தோம். இப்போ வானதியை முடுக்கிவிட குந்தவை அவனோட பங்கேற்ற நாடகத்தையும் பார்த்தோம். நகைச்சுவையோட ஆதிக்க மனப்பான்மையை சாடி தன் நிலைப்பாட்டை உணர்த்திடுறான் வல்லவரையன். ஈழ நாட்டில் தாம் பார்த்த மூதாட்டியை பற்றி சொல்லும்போது குந்தவைக்கு ஏற்பட்ட பரபரப்பை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா மீண்டும் அன்பு, ஆசை, காதல், இதிலெல்லாம் அந்தஸ்தின் குறுக்கீடு பற்றின பேச்சு வருது. வானதியின் மேலேயே கவனம் வச்சிருந்த இளைய பிராட்டி அந்த பேச்சை அத்துடன் வெட்டிவிட்டதையும் கவனிச்சோம். முந்தைய நாள் கொல்லுப்பற்றையில் இருந்தபோது பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியை கேட்டு திடுக்கிட்டது போல பாசாங்கு செய்தான் அல்லவா. அதை தொடர்ந்து அவன் சாமர்த்தியமா பேசி நழுவினதையும் கொல்லன் வளைச்சு காய்ச்சி இருந்த இரும்ப சுத்தியலால ஆத்திரத்தோடு அடித்ததையும் பார்த்தோம். ஏறத்தாழ 1 நாளைக்கு அப்புறம்தான் அந்த துக்கச் செய்தி பழையாறை எட்டி இருக்குது. இங்க கழிகளின் மோதல். ஆழ்வார்க்கடியான் வேற வந்துட்டான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள்.

0: சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
2: நேர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசை கவிதை
4: என் இனிய
3: பொன் நிலாவே.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:16 ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். என்னிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக ஒன்றின் பின் ஒன்றாக இசையை காத்துட்ருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக சின்மயி மற்றும் ஹரிச்சரன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்திற்காக விழி பேசும் மொழி இன்னும் அப்படின்ற பாட்டை தான் கேட்டு மகிழ போகிறோம். ரதான் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல். இந்த பாடல் கேட்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய இனிமையான வரிகள் நெஞ்சு அப்படியே வருடுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் வரி இதில் இருக்கிறது, உன்னை அன்பில் மிஞ்சு முறுத்தி பூமியில் வருவாள், தந்தை என்று என்னையும் சொல்லி முத்தமும் தருவாள் அப்படின்ற ஒரு வரி இருக்கு இல்லையா. அவ்வளவு அழகா தந்தையினுடைய ஒரு பாசத்தை ரெண்டே வரிக்குள்ள இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா அப்படின்னு வியக்க வைக்கக்கூடிய ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க,
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:23 ஆகிட்டு இருக்கு. என்னினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில்

அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இசைந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சீதாராமம் திரைப்படத்திலிருந்து குறுமுகில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். இந்த பாடலும் சரி இந்த படமும் சரி ரொம்ப இனிமையான ஒரு கதைக்களத்தில் அமைந்த ஒரு விஷயம். அதாவது கடிதங்கள் மூலயமா தங்களுடைய அன்பையும் உணர்வுகளையும் பகிர்ந்துக்கக்கூடிய இரண்டு பேரை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல், ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா இயல்பாகவே அவனுக்கு இப்போவுமே கடிதங்கள் எழுதக்கூடிய வழக்கம் இருக்குது. என்னுடைய நண்பர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது எல்லாமே கடிதங்கள் மூலயமா, என்னதான் நம்ம ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தாலும் கடிதங்கள் மூலயமா வாழ்த்து எழுதுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திரைப்படம் பார்த்து வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னுடைய நண்பர் எனக்கு கூப்பிட்டு சொன்னார், உண்மையிலேயே நீ ஏன் இன்னும் கடிதங்கள் எழுதிட்டு இருக்க, கடிதம் எழுதுறதுல எவ்வளவு இனிமை இருக்குது அப்படின்னு இந்த படம் பார்க்கும்பொழுது எனக்கு புரிஞ்சுது. நானும் இனிமேல் கடிதம் எழுத முயற்சிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். ஸோ சாய் விக்னேஷ் அவர்களுடைய குரலில் மதன் கார்கி அவர்கள் வரிகள் எழுத விஷால் சந்திரசேகர் அவர்களை இசையமைத்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864.

0: 8 0 4 2 4 9 8 6 4 5 8.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:29 நிமிடம் ஆகிட்டுருக்கு. என்ன இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக விடுதலை 2 திரைப்படத்திலிருந்து தினம் தினமும் ஊனப்பு அப்படின்ற பாடல் இளையராஜா அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில், இளையராஜா அவர்களுடைய குரலில் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நான் ஜாகவாத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
1: விவேத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:36 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சே காத்துட்ருக்கு. பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்ற பாடல் மதரசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஜி வி பிரகாஷ்குமார் அவருடைய இசையில், கவிஞனா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஹரிணி ரூப்குமார் ராத்தோட் ஆண்ட்ரியா இவங்க எல்லாருமே இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவேத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக 12B திரைப்படத்திலிருந்து கே கே மற்றும் பிரசாந்தினி அவர்களுடைய குரலில் வைரமுத்து அவர்கள் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் காத்துட்ருக்கு. கேளுங்கள், இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து கனா காணும் காலங்கள் அப்படின்ற பாடல் தான். ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். நாம் முத்துக்குமார் அவர்களுடைய உரைகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. என்னிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக சேர்ந்துட்டு இருந்துச்சு. என்னிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் இன்னிசை பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 6 திரைப்படத்திலிருந்து பார்க்காதே என்ன பார்க்காதே அப்படின்ற பாடல் தான் நாமுத்துக்குமார் அவருடைய உரைகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைப்பில் திப்பு மற்றும் சுமங்கலி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். இன்றைக்கி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய பாடல் உங்களுடைய விருப்ப பாடலாக கூட அமையலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் உங்களுடைய ஃபோன் எடுங்க, 9444001023. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை டைப் பண்ணி நீங்கள் கேட்க விரும்பும் பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியினுடைய பாடல்கள் வரிசையில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் கண்டிப்பாக இடம்பெறும். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு. சக்திவேல் திரைப்படத்திலிருந்து மல்லிகை மூட்டு அப்படின்ற பாடல் வேணும். இளையராஜா அவர்களுடைய இசையில் அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: விவத் பாரதி தமிழ் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:07 ஆயிட்ருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜா மனோகரன் அவர்கள் சூளை பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. குங்குமச்சிமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்ற நிலவு தூங்கும் அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல், இளையராஜா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல் தான் நம்ம இப்போ கேட்டு மகிழப்போகிறோம். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 மனங்களிலே என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. பாரதிய தமிழ் பண்பலை 102.3, நேரம் சரியாக 10:13 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் காஞ்சிபுரத்திலிருந்து தமிழ்ச்செல்வி அவர்கள் கேட்டிருக்காங்க. நாயகன் திரைப்படத்திலிருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வேணும்னு மனு மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் புலமைப்பு தன்னவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய சிலை கேட்கலாம். கேட்டு மகிழலாம். உங்கள் பாரதி

0: தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:20 ஆயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கொழுமக்கொண்டான் பழனி வட்டத்திலிருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்காரு. வீரம் திரைப்படத்திலிருந்து இவள் தானா அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு மகிழ போகிறோம். விவேகா அவர்களுடைய வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைத்த பாடல், ஸ்ரேயா கோஷல் மற்றும் சாகர் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாமா? இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:25 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தாம்பரம் பகுதியிலிருந்து மாதவன் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஜானி திரைப்படத்திலிருந்து என் வானிலே ஒரே வெண்ணிலா அப்படின்ற பாடல் ஜென்சி அவர்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: No, no, no, no.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:30 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் போரூர்லேருந்து கேட்டிருக்காரு. அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து அன்னக்கிளி உன்னை தேடுது அப்படின்ற பாடல் வேணும்னு கேட்டிருக்காரு. இளையராஜா அவர்களுடைய இசையில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:40 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சென்னீர் குப்பம் பூந்தமல்லி பகுதியிலிருந்து செல்வகுமரன் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல் அழகிய கண்ணே அப்படின்ற பாட்டு தான். உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சத்ரியன் திரைப்படத்திலிருந்து மாலையில் யாரு அப்படின்ற பாடல் தான் வேணும்னு கேட்டிருக்காரு. விருகம்பாக்கம் பகுதியிலிருந்து ஜெயபிரகாஷ் அவர்கள். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இளையராஜா அவருடைய இசையில் வாலி அவருடைய வரிகளில் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய பாடல். தொடர்ந்து நினைவர்களுக்கு விவத் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
0: அம்மாம்மா போதும்மா உப்புறனுக்கு ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுல தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைவு பாடல் உங்களுக்காக சேலம் பகுதியிலிருந்து ஜெனிதா அவர்கள் கேட்டிருக்காங்க, காதல் வளர்த்தேன் அப்படின்ற பாடல். மன்மதன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையில கே கே பாடிய பாடல் நாம் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கேட்கலாம். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இன்னும் என்ன செய்வதாக உத்தேசம், இசையை பின்னிக் கொள்கிறது காற்று.

இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். கனத்த இதயம் சொல்ல தயங்குவதை, கனத்த இதயம் சொல்ல தயங்குவதை கண்கள் சொல்லிவிடுகின்றன. தாமதத்திற்கு காரணம் ஏனோ?

11:22 கடிகாரம் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். கண்களில் துள்ளும் மீன் இனங்களுக்கு, கண்களில் துள்ளும் மீன் இனங்களுக்கு நாணம் ஏனோ?

நீங்கள் ரசித்து கொண்டிருப்பதும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 மனசு மயங்கும். நகர்ந்து செல்லும் காற்றும் உன் பேரை நுகர்ந்து கொண்டே செல்வதன் அதிசயம்தான் என்ன?

அழகான பறவை, அழகான பறவை சிறகை விரித்து பறக்க ஆசைப்படுகிற போது காற்றின் துகள்கள் அதை தடுத்து விடுமா என்ன?

வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சி நிறைவாக வளையோசை வளைந்து நெளிந்து வருகிறது. கேட்டு மகிழுங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

2.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 103.

பயமாவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை பட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். சுட்டி பயமாவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை.

பொங்கும் மங்களம். திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் எஸ்எம்எஸ் தரணிக்குமார் அவர்கள் தவில். நாதலோலுடை தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கல்யாண வசந்தம். ரூபகதாளம்.

திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களின் நாகஸ்வரி இசையில் தொடர்ந்து குருபரனே நீலகண்ட சிவன் பாடல் வராளி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் எஸ் எம் எஸ் தரணிகுமார் அவர்கள் தபல்,

5:27 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை